0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம், 31 தேதி பராப வருடம் புரட்டாசி மாதம் 5 தேதி, செப்டம்பர் மாதம் 22 தேதி 2026.

0: கற்றவர்களே கண்களை உடையவர்கள். கல்லாதவர்களின் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை புண்களாகவே கருதப்படும். குறள் எண் 393 அதிகாரம் கல்வி.
1: கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்.
0: கற்றவர்களே கண்களை உடையவர்கள். கல்லாதவர்களின் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை புண்களாகவே கருதப்படும். குறள் எண் 393 அதிகாரம் கல்வி.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1569 கிலோஹெட்ஸின் இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியின் நேரமாய் கேட்கலாம்.

இன்று காலை 6:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10க்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:15க்கு பக்தி மாலை, 6:35க்கு ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் வணையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவும் 1000. 7:10 மதுர தென்சேல். 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:05 நலமாய்வாள. சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் கீதா. இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். 8:00 மதுர தென்றல். 8:15 தமிழ் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 8:30 2026 20வது ஆசிய விளையாட்டுகளின் நேற்றைய நிகழ்வாய் நிகழ்வின் பதிப்புகளை அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல். 9:00 அரங்கு செய்ய சென்னை அஞ்சல். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சி நேரம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடையில் லதா ராமச்சந்த் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை. 1:00 விளம்பரங்கள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி சென்னை அஞ்சல். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 மதுர தென்றல். அதைத் தொடர்ந்து மதியம் 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவேறும். 5:27 மாலை ஒலிபரப்பில் குரளமுதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் ஆரம்பித்து 393 குரல் இடம்பெற உள்ளது. 5:30 மதுர தென்றல். 6:00 நிகழ்ச்சி நேரம். 5:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. கை கொடுக்கும் காளான் சாகுபடி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியன் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பொருட்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுர தென்றல். 8:30 இதுவரை நான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேசா பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறை பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுர தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுர தென்றல். 9:30 அறிவியல் நேரம். இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமாரன் ஆடார்கள் ஒரு இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதியுடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 பற்றி தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவேறும். இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாய் கேட்டோம். நிகழ்ச்சியும் நேரும் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸுடன்.

0: மதுரை வானொலி நிலையம்
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
3: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
4: நன்றி கவிஞர் வைரமுத்து.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
5: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
4: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
5: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
4: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
5: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
4: என்டர்டெயின்மெண்டா.
5: ஆமா, என்டர்டெயின்மெண்டா ஒரு போஸ்ட்.
4: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணணுமா?
5: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
4: ஆமா, 1 மணிக்கு வரும்.
5: வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
4: நானும் கூட சொல்லிருக்கேன்.
5: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியாவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
6: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்துல ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாம இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னா அப்போதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை. ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பது தான் அன்பு. தன்னை இழப்பது தான் அன்பு. தன் கைகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு, இணையர் இவர் எமக்கு இன்னம் யான் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானா அப்படி அப்படின்லாம் நீங்க பாராட்டி புகழ்ந்து உங்க நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்ப பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையா தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாம எதுவுமே அன்பே காட்டாம வெளிப்படுத்திக்காம இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்லை அப்படின்னு மனசுல ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடலை. ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணுன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டலை. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்றாரு இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்ல, பொங்கி பொழியுங்கள், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்போதான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பா இருக்கு, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்துல அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்க இடம் இருக்கு அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்ப இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்கு. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள போற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்க வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா 2 வகை இருக்கு. ஒன்று ஞான செருக்கு, அதை நீங்க விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்க வெளியே தான் விட்டே ஆகணும். அப்ப ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பால்ல ஒரு குரல் இருக்கு, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு, அது அன்புன்னு அவர் சொல்லலை. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு, அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு அவரு. மொத்தமா செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழினம் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோட சேர்ந்த அன்பா எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரங்கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்க தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு, அதை முதல்ல தூக்கி போடு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்ல இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றத்தை கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல வள்ளுவர் சொன்னதை போல ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி மாலை.

அன்பை தந்தவனாம், அவன் பேரருள்மயமாய் இன்றவனாம், பேரருள்மயமாய் இன்றவனாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 669 கிலோ ஹெட்ஸில் நீர்கள் இதுவரை கேட்டது பக்தி மாலை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: இழுத்தாலும் உடல் எடை அதிகரிக்காது. கீழ்த்தாடையில் வீக்கம் காணப்படலாம். பாதிக்கப்பட்ட மாடுகள் நாளுக்கு நாள் பலவீனம் அடையும். இது அருகில் உள்ள மற்ற மாடுகளுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கின்றது. எனவே மாடுகளை வாங்கும்போது ஜோன்ஸ் நோய்க்கான பரிசோதனைகள் மேற்கொண்ட பிறகுதான் வாங்க வேண்டும். காச நோய் பாதிக்கப்பட்ட பசு மாடு, எருமை மாடுகளின் எடை குறைதல், உடல் மெலிதல், இருமல், சளி, உணவு உண்ணாமை, மூச்சுவிட சிரமம், நிணநீர் முடிச்சு வீக்கம், வயிற்று அடைப்பு போன்ற அறிகுறிகளுடன் காணப்படும். இந்த நோய் நிலக்கடலை, பின்னாக்கு, சோளம் போன்ற தீவனங்களில் இருக்கும் பூஞ்சை காளான் மூலம் கால்நடைகளுக்கு பரவி நச்சு ஏற்பட்டு உருவாகின்றது. இந்த நோய் எருமை மாடுகளில் டிக்னலா நோய் என்று அழைக்கப்படுகின்றது. பசியின்மை, உடல் எடை குறைதல், அடிக்கடி கழிச்சல், வால் மற்றும் காது பகுதிகளில் உடல் மெலிவு, கால் குழம்பு அழுகல், தீவனம் குறைவாக எடுப்பது, சினைப்படுதல் தாமதம், கருச்சிதைவு, நஞ்சு கொடி தங்குதல், கருப்பை அலர்ச்சி நோய், மடிவீக்கம், எதிர்ப்பாற்றல் குறைவு போன்றவை ஏற்படலாம். பூஞ்சை தொற்று பாதித்த உலர் தீவனங்களை மாடுகளுக்கு தீவனமாக அளிக்கக்கூடாது. தீவனங்களை ஈரப்பதம் இல்லாமல் தர வேண்டும். தாது உப்பு கலவை பசுந்தீவனங்களை தேவையான அளவு கொடுக்க வேண்டும். நோய் அறிகுறிகள் தென்பட்டால் கால்நடை மருத்துவரை அணுகி உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும். இவ்வாறு கால்நடை மருத்துவக் கல்லூரி தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் இன்று முற்பகல் 11 மணியளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கின்றது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாய மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அழைத்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாய மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு அந்த மனு மீதான நடவடிக்கை விவரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்துகின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டக்ட் வேளாண் அறிவியல் மைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நிறைய பேர் வருவாங்க, மேடம் என்னோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது, நாவல் ப்ராடக்ட்டு, இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வருவாங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம என்னென்னா பேட்டன்ட்டு வந்து ஃபைல் பண்ணுறோம். அதை வந்து என்னுடைய ப்ராடக்ட் வந்து புதுமையான ப்ராடக்ட்டு அப்படின்னு இந்திய அரசளவு சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து பேட்டன்ட்டு. யாரும் பண்ணாததாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க, அதில் பிரச்சனை இருந்தது, அதுக்கு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன், அந்த மாதிரி ப்ராடக்டாக இருக்கலாம். அதாவது புதுமையாகவும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏற்கனவே கண்டுபிடிச்சதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு காண்றேன் அப்படின்றாலும் அதுவும் புத்தாக்கத்தில் வரும். அப்போ இந்த மாதிரி பேட்டன்ட் பண்ணுறதுக்கும் அரசு திட்டங்கள் என்ன இருக்குது, அந்த பேட்டன்ட்டை வந்து எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது, அதில் நாங்களே வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அந்த துறை சார்ந்த அரசு நிறுவனங்களில் தொடர்பு கொண்டு என்னெல்லாம் விஷயங்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் சான்றிதழ்கள் என்னெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாமே வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக அதுவும் வந்து வழங்கிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு கிராஸ் ரூட் இன்னவேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டுபிடிப்புகள் வந்து இன்னைக்கு நிறைய இருக்குதுங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு ஒரு விஞ்ஞானிகள் இருப்பாங்க, நமக்கே தெரியாத அளவுக்கு. அதுக்குன்னு ஒரு நிறுவனம் தான் அந்த குஜராத்தில் இருக்கு, நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன், அதில் தேசிய புத்தாக்க நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து என்னன்னா இதில் வந்து கிராஸ் ரூட் இன்னோவேஷன்ஸ், அதாவது 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் 12ஆம் வரைக்கும் கீழே படித்தவங்க வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து புதிய தொழில்நுட்பங்களை பல்வேறு திட்டங்கள் மூலம் பரவலாக்குவாங்க. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி நிறைய இது கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கூட, நான் வந்து இந்த மாதிரி புதுமையாக பண்ணுறேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் இருக்குது, இது வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்தந்த வேளாண் அறிவியல் மையத்தில் போய் துறை தலைவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக உங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துலேயுமே அந்த மாதிரி நிறைய விதமான புத்தாக்க நிகழ்ச்சிகளும் சரி, நிறைய விதமான திட்டங்களும் இருக்குது, அதுலேயும் உங்களை வந்து தொடர்பு பண்ணி உங்களுக்கு பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஏதுவாக இருக்குங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ எல்லாத்துக்குமே சான்றிதழ்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய பிராண்ட் வந்து நான் ஒரு பேரில் போட்டு பண்ணுறேன் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க, காமனான வார்த்தை ட்ரேட்மார்க் வாங்கணும். ஏன்னா நம்ம நான் பண்ணுற ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தவங்க அந்த பேரை வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ட்ரேட்மார்க், ஏன்னா ட்ரேட்மார்க் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய கவர்மெண்ட் இதில் வந்து அரசு திட்டங்களே இருக்குது ட்ரேட்மார்க் வாங்குறதுக்கே. நீங்கள் உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்இல உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்

0: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 669 கிலோஹெர்ட்ஸில் இணைத்து கேட்கலாம் ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி,
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதத்திற்கான இலவச பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சி காலை 10 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெறும். 2 நாள் பயிற்சியாக இன்றும் நாளையும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர்களே, பூஞ்சை நோயிலிருந்து மாடுகளை காப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வோம். ஜோன்ஸ் நோய் என்பது மாடுகளின் சிறுகுடலை பாதிக்கும் பாக்டீரியா சார்ந்த நோயாகும். 6 மாதங்களுக்கும் குறைவான கன்றுகள் இந்த நோயால் எளிதில் பாதிக்கப்படுகின்றது. நோய் தாக்கத்தால் கால்நடைகளில் கழிச்சல் ஏற்படும். மாடுகள் நன்றாக தீவன

0: போயிட்டு அந்த சர்டிபிகேட்டை மட்டும் வச்சு அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலே போதும், 5000 ரூபாய் அதுக்கு வந்து நீங்க செலவு பண்ணணும். உங்களுக்கு ட்ரேட்மார்க் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த செலவு பண்ண அந்த 5000 ரூபாய் வச்சு பில்லே நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல்வேறு விதமான அரசு திட்டங்கள் வந்து தொழில் பண்றவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இருக்கு. அதனால நீங்க இந்த துறையில பண்ணுவாங்களா அந்த துறையில பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு குழப்பமே இல்லை. நீங்க வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த துறையில தொழில் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு எங்களால் சப்போஸ் முடியல, நீங்க கேட்டு வந்த தகவல் வந்து எங்களுடைய நம்ம வேளாண் அறிவியல் மையத்துக்கு கீழே வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து லிங்கேஜஸ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் கூட, அதை சகோதர துறைகள்னு சொல்லுவாங்க, லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, துறை சார்ந்த துறைகள் கூட உங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து லிங்க் பண்ணி விடுவோம். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, மேடம் நான் வந்து காளான் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது மேம், எங்களுக்கு வந்து காளான் வளர்க்குறதுக்கு அரசு திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. காளான் வளர்க்குறதுக்கு பயிற்சிகள் வந்து நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வழங்கலாம், ஆனால் காளான் வளர்க்குறதுக்கு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு நம்மளால் நிதி உதவி கொடுக்குமானா அந்த அளவுக்கு வந்து நம்ம நிதிகள் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோன்னா தோட்டக்கலையில் வந்து இருக்குது, அப்போ தோட்டக்கலை அலுவலர்களை நீங்கள் போய் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தோட்டக்கலை அலுவலர்களை அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து தொடர்பு கொண்டு விட்டுனா அந்த திட்டங்கள் அவங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த லிங்கேஜஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸ் அவங்க வந்து ஒருங்கிணைச்சு பண்றதுல நம்ம வேளாண் அறிவியல் மையமும் சிறப்பாக செயல்பட்டு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேடம் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு கோழி வளர்க்கணும், ஒரு ஆடு வளர்க்கணும், இல்லை மாடு வளர்க்கணும், இல்லை செம்பரி ஆடு வந்து வளர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்திலேயே கால்நடை மருத்துவர் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு அரசு திட்டங்கள் வேணும், ஒரு மானியம் பெறணும், அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா பேங்க் லிங்கேஜஸ். எப்பயுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா எடுத்த உடனே வந்து முதலீடு போட்டு நம்ம லோன் வாங்கி பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வேளாண் அறிவியல் மையம் தொடர்பு கொள்ளணும், அதில் ஒரு 6 மாதம் நீங்கள் பயிற்சி பெற்று உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு லோன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், தொழில் அப்படின்றது ஒரு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கே நம்ம வந்து கால் ஊண்டி நடக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் அனாலிஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து பண்ண முடியும். எடுத்தோன்னே நம்ம பண்ண முடியும், நம்ம எங்கே சந்தைப்படுத்துறது, அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதுவும் நம்ம பண்ணுறோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
1: நிகழ்ச்சியில் இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி மாவட்டம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய மணியியல் தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது, அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: தொடர்வது 6:45 மணிக்கான மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலியை கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாடு

0: மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2ஆவது மற்றும் 4ஆவது சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும்.

0: என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸ்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்.
3: இயற்கையோட இயற்கையா இணைந்திருத்தல் நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இயற்கைனா வெறும் மரம், நீர், காற்று இவை மட்டுமா? மனிதர்களும் சேர்ந்துதானே, மனிதர்கள் இயற்கையோடு

0: சேர்ந்து இருக்கிறப்ப விலங்குகளும் இயற்கையை வளர்க்கறதுக்கு துணை புரிகின்றன. விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது மனிதனோட பங்கு. விலங்குகள் மனிதனோட சகோதரர்கள் மாதிரி. இயற்கையை வழிபடுறப்ப விலங்குகளையும் சேர்த்து வழிபட்டது தமிழர்களோட மரபு. பொங்கல் சிறந்த உதாரணங்க. அவை நமக்கு உணவு, பால், இறைச்சி, உரம் இது எல்லாத்தையும் கொடுக்குதுங்க. ஆனால் இன்னைக்கு பல விலங்குகள் அழிவு நிலையில் இருக்குங்க. அதுக்கு காரணம் நம்ம தாங்க. மனிதனோட செயல்பாடுகள் விலங்குகளோட வாழ்விடங்களை அழிக்கிறது, வேட்டையாடப்படுகிறது, கொல்லப்படுகிறது. விலங்குகளை பாதுகாப்பது மனிதனோட தலையாய கடமை. விலங்குகள்னா என்னங்க? மனிதனும் விலங்கு தானேங்க. பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து பூமிக்கு சொந்தமானவை தானே. பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ் உயிரினங்கள், பூச்சிகள் அப்படின்னு பல வகைகள் இருக்குங்க. இவை எல்லாத்தையும் பாதுகாப்போம். இவை எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இயற்கையோட இயற்கையா இணைந்திருக்க முற்படுங்க. ஆனா செயற்கையான விஷயங்களை இவைகள் தவிர்த்துடுங்க. மனிதன் மட்டும்தான் செயற்கையான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கான். விலங்குகளோட முக்கியத்துவம் மனிதனுக்கு தெரிஞ்ச காரணத்தினாலதான் இவைகளை வளர்க்கறதுனாலையும் அதன் மூலமா வாணிபம் செய்யறதுலையும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சுற்றுச்சூழலில் உணவு சங்கிலி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. விலங்குகளோட உணவு சங்கிலி அது அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக தாங்க இருக்குங்க. சுற்றுச்சூழல் அழியாமல் இருக்கிறதுக்கு தேனீ முக்கிய பங்கு வகிக்குது. இதை பற்றி நம்ம இன்னொரு நாள் ரொம்ப சிறப்பாக பேசுவோம். பல்லுயிரோட பெருக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம். விலங்குகளோட பல்லுயிர் பெருக்கத்தோட முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம விலங்குகளை கொல்ல மாட்டோங்க. சுற்றுச்சூழலோட சமநிலை வேணும் அப்படிங்கிறதுக்காக விலங்குகளோட சமநிலையை பாதுகாக்கிறதுல நம்ம முனைப்பு காட்டணுங்க. மனிதர்களோட உணவுகள்லேயும் விலங்குகள் வந்து முக்கியமான பகுதிகளாக இருக்குங்க. பால், இறைச்சி, முட்டை இவைகளை தர்றதும் விலங்குகள் தாங்க. மனிதர்கள் உணவளித்த விலங்குகளை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா பாதுகாக்க வேணுங்க. போக்குவரத்துல விலங்குகள் பயன்படுத்தப்பட்டன. உரங்கள்ல தர்றதுலயும் விலங்குகள் இருக்கு. மாடு, எருமை, ஆடு, கோழி இவைகள்லாம் இருக்குங்க. துணை புரியல விலங்குகளுக்கு நிகர் விலங்குகள் தாங்க. பூனை, நாய், குதிரை இவைகள் எல்லாம் வீட்டு விலங்கா இருந்தாலும் இவைகள் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி வேற விதமா இருக்குங்க. பொருளாதாரத்திற்கும், வேளாண்மைக்கும், தொழிலுக்கும், சுற்றுலாக்கும் விலங்குகள் நம்மளுக்கு துணை புரிகின்றனங்க. விலங்குகளோட அழிவில்லாமல் வளர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்விடம், அவர்களோட வாழ்விடத்துல தான் நாமளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நகரமயமாக்கல், தொழிற்சாலைகள் விலங்குகளோட வாழ்விடங்களை அழிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப முனைப்போடு இருக்குங்க. பண்டைய காலத்தில் ராஜாக்கள் வேட்டையாடினாங்க. இப்போ தடை செய்யப்பட்ட விலங்குகள் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. அதெல்லாத்தையும் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாதுங்க. ஏன்னா சுற்றுச்சூழல் சமநிலையில் இருக்கணும். சுற்றுச்சூழல் மாசுபாடு குறித்து நம்மளுக்கு அறிவு இருக்கணும். அதோட காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, மண் மாசுபாடு, விலங்குகளோட அழிவு இவை பற்றி மாணவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. பருவநிலையோட மாற்றங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்க. வெப்பநிலை உயர்றதுக்கான காரணங்களும் காரணிகள் என்னன்னு கண்டுபிடிக்கணுங்க. மழை ஏன் குறையுது, மழை ஏன் அதிகமாக பெய்யுது, வெள்ளம் ஏன் வருது, புயல் ஏன் வருது, இது எல்லாத்துக்குமான காரணங்களை சிறு வயதுலேருந்தே சொல்லி கொடுக்கணுங்க. இயற்கையான காரணங்கள், இயற்கை சீற்றங்கள் இவைகள் மூலமாக நம்மளுக்கு என்ன தொல்லைகள் வந்தாலும் நாம் அது சரிப்படுத்துறதுல தான் முனைப்பு காட்டணுமே ஒழிய இயற்கையை அழிக்கிறதுல முனைப்பு காட்டக்கூடாதுங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி. வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். காலையில் நம்ம மனசுக்கு புத்துணர்ச்சியும் சின்ன சின்ன புதிய தகவல்களும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதற்காகத்தான் உங்களுடன் அறிவு மாயிரம் நிகழ்ச்சி.

இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று செப்டம்பர் 22 நாள். இந்த நாளோடு தொடர்புடைய 2 சிறப்பான ஆளுமைகளை பற்றி சின்னதாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முதலில் இந்தியாவின் தலைசிறந்த பேச்சாளரும் அறிஞருமான V.S. ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்களின் பிறந்த நாள். அவருடைய பேச்சாற்றலும் ஆங்கில மொழியின் மீதான புலமையும் அவருக்கு தனி அடையாளத்தை ஏற்படுத்தியது. அதே போல மின்காந்தவியல் துறையில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை செய்த விஞ்ஞானி மைக்கேல் ஃபாரடே அவர்களின் பிறந்த நாளும் இன்றுதான். எந்திரன் திரைப்படத்திலிருந்து A.R. ரஹ்மான் இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் S.P. பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்கலாம்.

அறிவம் ஆயிரம் நிகழ்ச்சியின் நிறைவேறும் பாடலாக வருகிறது சிவா மனசுல சக்தி திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் ரஞ்சித் குரலில் நாம் முத்துக்குமாரின் வருகையில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

நேரம் 7:10. வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். இந்த அழகான காலை பொழுதை இனிமையான இசையோடு தொடக்கலாம் வாங்க. உங்களோடு இசையாய் பயணிக்க வந்திருக்கிறது மதுர தென்றல். தொடர்ந்து கேளுங்க நேயர்களே, உங்கள் காலை பொழுது இனிமையாகட்டும். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1200.

169 கிலோஹெர்ட்ஸ். மதுரை துள்ளல் நிகழ்ச்சியின் பாடலாக வருகிறது தீனா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் வாலி வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரணி குரல்களில் பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலா கேட்கலாம்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த

0: இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5 தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்கு வங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் TK காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TK நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு VD சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: We'll be right back. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவோக்கியா

ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். மொரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைகானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானு நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: நலமாய் வாழ. இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள். உடல் எடை அதிகமா இருக்கிறது, மரபு ரீதியான பிரச்சனை, பிறப்பில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சொல்றோம். சில நேரங்கள்ல நாம எப்போ வாண்டடா அந்த சர்க்கரை நோய்க்குள்ள போறோம்?
1: நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. இதுல வந்து மெயினா வந்து இந்த உடல் எடை நான் சொல்லிட்டேன். உடல் எடை அதிகரிக்கிறது என்பது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில பேருக்கு உடம்பு வாகுபடி அமையும். நிறைய நேரம் வந்து நம்ம தான் அதை தூண்டுதலாக இருப்போம். நம்மளுக்கு தெரியாமையோ நம்மளுக்கு தெரிஞ்சோ அதிகமாக சாப்பிடுவது, ஒரு ஆரோக்கியமற்ற உணவு முறையை கடைபிடிப்பது, கொழுப்பு சம்பந்தமான உணவுகள் சாப்பிட்ற அளவு, அரிசி சம்பந்தமான உணவுகளை நிறைய சாப்பிடுவது. ஸோ அது போக ரெண்டாவது முக்கியமானது வந்து பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, சரியான முறையில் ஒரு எக்ஸசைஸ், உடல் பயிற்சி இது இல்லாமல் சோம்பி திரிவது, இதெல்லாம் இருக்கிறது ஒன்று. அடுத்து மூணாவது முக்கியமான காரணம் மாத்திரைகள் தொடர்ந்து உட்கொள்வதனாலும்
0: இப்போ இதெல்லாம் வந்து அடிப்படையில் நமக்கு வர்றதுக்கான காரணங்கள், நம்ம ஏன் ஏற்படுத்திக்கிறோம், இந்த மாதிரியான ஒரு ரீசன் சொல்லிட்டோம். என்ன அளவுல சர்க்கரை இருக்கணும், எந்த அளவுக்கு மீறி போகக்கூடாது, எப்போ அது பிரச்சனையா மாறுது?
1: சர்க்கரை நோயினோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நான் அப்பயே சொன்ன மாதிரி பாதிப்புகள் தான் மெயினான பாயிண்ட். ஸோ சர்க்கரை நோய் வந்து உறுப்புகளை போய் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய். எப்போ பாதிக்கும், யாரை பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து சர்க்கரை நோயை வந்து ஆரம்பத்துலேருந்து யார் சரியான முறையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க தவறுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ நம்மளோட எய்ம் வந்து எப்பயுமே சர்க்கரை நோயை ஆரம்பத்திலிருந்தே அதை வந்து சரியான அளவில் இருக்கா, அதை வந்து கரெக்டான கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்கோமா அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நமக்கு பாதிப்புகள் பற்றி, அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் கட்டுப்பாடு என்பது அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து சர்க்கரையின் அளவு, ரத்தத்தில் தான் பார்ப்போம் யூஸ்வலாக. ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வெறு வயிற்றில் ஒரு 110 மில்லிகிராம் குள்ளே இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா 160-180 மில்லிகிராம் குள்ளே இருக்கணும். அப்புறம் 3 மாசம் சர்க்கரை அளவுன்னு ஒன்று இருக்குது, HbA1c ஒரு டெஸ்ட், அது 7% கீழே இருக்கணும். ஸோ இந்த மூணு வந்து முக்கியமான ஒரு டார்கெட். இந்த மூணு தான் நம்ம ஆரம்பத்திலேருந்தே சர்க்கரை நோய் வந்ததுலேருந்தே நம்ம இந்த மூணையும் நம்ம கரெக்டாக பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணி பார்த்துட்டு இந்த அளவில் இருக்காங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அது போக சர்க்கரை நோயினோட இணை நோய்கள்னு இருக்குது. மெயினாக வந்து ரத்த அழுத்தம், கொழுப்பு சம்பந்தமான நோய்கள், உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, கல்லீரல் சார்ந்த நோய்கள், இதையும் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு பிபி கண்ட்ரோல்னு இருக்குது. பிபி வந்து நார்மலாக 130/80 இருக்கணும். கொழுப்புகள் பார்த்தோம்னா கெட்ட கொழுப்பில் எல்டிஎல் கொழுப்புன்னு சொல்லுவாங்க, அது நார்மலாக 100 மில்லிகிராம் கீழே இருக்கணும். இப்போலாம் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து 70 கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவ்வளோ டைட்டாக கீழே இருக்கணும். அதுபோக நல்ல கொழுப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும், 50 மில்லிகிராமுக்கு மேலே இருக்கணும். அப்புறம் வெயிட் வந்து உடல் பருமன் வந்து நம்ம உயரத்துக்கேற்ற உடல் எடையில இருக்கணும். ஐடியலாக என்ன சொல்லுவோம்னா உயரம் -100. உயரம் வந்து ஒருத்தர் ஒரு 160 சென்டிமீட்டர் இருக்காருன்னா -100 போட்டோம்னா 60 கிலோ தான் அவர் இருக்க வேண்டிய சரியான எடை. அந்த உடல் எடையில நம்ம இருக்கணும். இது போக புகைப்பிடித்தல் பழக்கங்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது, மது இருந்ததும் கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக டார்கெட்டடாக ஆரம்பத்திலிருந்து சக்கரனை அறிந்த நாட்கள்ல இருந்தே இதே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னா இந்த சக்கரனையோட பிரச்சனைகள் வந்து நமக்கு வரவே வராது, அதுவும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, அதோட பாதிப்புகள் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு.
0: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி. பழனிக்குமரன் அவர்கள்.
2: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு தந்தை தன்னோட பிள்ளைய ரொம்ப தைரியசாலியாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி உபதேசம் பண்ணார். இதை பாருப்பா, நான் உன்னாட்டம் இருக்கிறப்போலாம் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப துணிச்சலாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு அப்பாவி எலிய ஒரு பூனை துரத்திட்டு ஓடிச்சு. நான் உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த பூனையை பிடிச்சேன், அது வாலில் ஒரு பட்டாசு சரத்தை கட்டினேன், கொளுத்தி விட்டேன், படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அது துள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கு பாரு, ஓட்டம் ரொம்ப தமாஷு அப்படின்னார் அப்பா. இப்படி சொல்லிவிட்டு பையனை பார்த்து, இதை கேட்கறதுக்கு உனக்கும் துணிச்சல் வருதா, என்னுடைய செயலை நீ கேக்குறப்ப உனக்கு துணிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். வருதுன்னா பையன். எப்படின்னா, அதாவது எலிய விரட்டினத்துக்காக பூனை வாலில் பட்டாசு கொளுத்துனீங்க, நீங்க பூனைய விரட்டினத்துக்காக உங்க கழுத்துல

அது சரத்தை மாட்டினா என்னென்னு தோணுது எனக்கு அப்படின்னு நான் பையன் பையனோட துணிச்சல் அப்பாவே நடுங்க வச்சுட்டுது. அது சரி, ஒரு அப்பா பிள்ளைக்கு இப்படியா உபதேசம் பண்ணுறது, எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகிறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை தூவலாமா? ஒரு நாள் விநாயகர் ஒரு பூனையோடு விளையாடிக்கிட்டு இருந்தாராம். அப்படி ஆசையாக விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அவரோட கை நகம் தவறுதெல்லாம் பூனையோட முகத்தில் பட்டுட்டு தான். அது ஒரு சின்ன கேரலை உண்டாகி விட்டுது. அப்போ அவர் அதை ஒரு பெருசாக நினைக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விநாயகர் வீட்டுக்கு வந்தார். அவங்க அம்மா பார்வதி தேவியை பார்த்தார். பார்வதி தேவி கன்னத்தில் விரலால் கேறினது மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது. விநாயகருக்கு அதிர்ச்சி ஆச்சரியம். நம்ம அம்மா இந்த உலகத்துக்கே தாயார், அப்பேற்பட்ட அவங்க முகத்திலேயே கீரலை உண்டாக்கக்கூடியவங்க யாராக இருக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணார். தாயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிமா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா, உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடு தான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிமா அது, நான் எந்த காலத்திலையும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்னைக்கு காலையில் ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்ன

0: ஐயே, உன்னுடைய கன்னத்தில் இந்த வடு எப்படிம்மா ஏற்பட்டதுன்னு கேட்டார். குழந்தாய், இது நீ செஞ்ச காரியம்தான்ப்பா. உன்னுடைய கை நகம் கீறினதுனால ஏற்பட்ட வடுதான் இது அப்படின்னாங்க அவங்க. விநாயகர் திடுக்கிட்டு போட்டார். எப்படிம்மா அது? நான் எந்த காலத்திலயும் உன்னை அப்படி கீறினதாக எனக்கு நினைவு இல்லையே அப்படின்னார். இன்னைக்கு காலையில ஒரு பூனையை கீறினதை நீ மறந்துட்டியா அப்படின்னாங்க அந்த அம்மா. விநாயகர் திகைச்சு போய் நின்னார். பார்வதி தேவி சொன்னாங்க, இத பாருப்பா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள்லயும் நான் இருக்கிறேன். நான் தான் இந்த உலகமா ஆகியிருக்கிறேன். ஆகிய நீ யார துன்புறுத்தினாலும் அது உண்மையிலேயே என்ன துன்புறுத்தினதா தான் வந்து முடியும் அப்படின்னாங்க. விநாயகர் மனசுக்குள்ள ஒரு வெளிச்சம் ஏற்பட்டுதான். அதுக்கப்புறம் அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காததுக்கு அதுதான் காரணமா. இந்த உலகத்துல எல்லாரையும், இங்க இருக்கிற எல்லாத்தையும் தாயின் வடிவமா அவர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரா. குருதேவர் ராமகிருஷ்ணர் இந்த கதையை எடுத்து சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு தடவை ஒரு நாற்காலியில உட்கார்ந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அப்ப அவரோட உடையில ஒரு கீழ்ப்பகுதி தரையில படிஞ்சு கிடந்திருக்குது. அங்க விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பூனை அது மேல வந்து படுத்து தூங்கி போச்சு. தொழுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டது. நபிகள் நாயகம் எழுந்திருக்க பார்த்தார். அப்போதான் பூனை தன்னோட உடை மேல படுத்து தூங்கிட்டு இருக்கிறது கண்ணுல படுது. பூனையோட தூக்கத்தை கலைக்க விரும்பல. அவர் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டார். ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வர சொன்னார். பூனை படுத்திருந்த உடை பகுதி மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் அதோட கத்திரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு தொழுகைக்கு போனாராம். அதாவது பிற உயிர்கள்கிட்ட எப்படி அன்பு காட்டணுங்கிறத பெரியவங்க எவ்வளவோ விதத்துல நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் மனசில் அதெல்லாம் உரைச்சிருக்குது. நாமளும் நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பூனை படுத்திருந்தா ஒரு கத்திரிக்கோளை தான் தேடுவோம், எடுத்துக்கிட்டு உரை சொல்லுவோம். துணியை வெட்டுறதுக்கு பதிலாக இல்லை, அதோட வாழை வெட்டினா என்ன அப்படின்னு தோணும். ஒரு ஆள் ரொம்ப பிரியமாக ஒரு பூனையை ஆற்றுல குளிப்பாடிக்கிட்டு இருந்தானா, எப்படி அந்த பூனையை ஆற்று தண்ணியில் அமுக்கி அமுக்கி குளிப்பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக போன பெரிய ஒருத்தர் இதை பார்த்தார். இதை பார்ப்பா, பூனையை அது மாதிரி ஆற்று தண்ணியில் அமுக்கி குளிப்பாட்டாத, மூச்சு திணறி செத்து போடும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். நீ போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும்னு ஆயுவேன். சரின்னு அவர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவரே அந்த வழியாக திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். ஆற்றுல பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தவன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் அந்த பூனை செத்து கிடக்குது. இதை பார்த்தார் பெரியவர். நான் தான் அப்போவே சொன்னேன்னே அந்த பூனையை ஆற்றுல நினைக்காதேன்னு, அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்குமா அப்படின்னார். அந்த ஆள் கோபமாக இவரை முறைச்சி பார்த்தான். அட போய்யா, இந்த பூனை ஆற்றுல குளித்ததுனால ஒன்றும் செத்து போகலை, குளித்ததுக்கு அப்புறம் அதோட உடம்பு ஈரமாக இருக்குதுன்னு அதை புழிஞ்சேன், அதனால தான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னு நானா.
1: நேர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நேரம் 7:34, 20 நொடிகள். நேர்களே, இன்று காலை 8:30 2026 20வது ஆசிய விளையாட்டுகளின் ஜப்பானில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளின் பதிவுகளை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் மதுர தென்றல். மேலும் இன்று காலை 9 அரங்கிசையில் நகரி ஆர் முரளிதரன் மற்றும் டி பத்ரிநாராயணன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நேர்களே, நேரம் சரியாக 7:35, 9 நொடிகள். இனி கேட்கலாம் மதுர தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.

ஜவான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம் நேயர்களே. நேரம் 7:38. மதுரதுதல் நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சாகா திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் மற்றும் ரீட்டா குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: நேரம் காலை 7:45. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திட்ட நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்திருக்கிற நேயர்களே, அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வருகிறது. மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் விஜய் பிரகாஷ், கார்த்திக் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல்.

சத்யா திரைப்படத்திலிருந்து சைமன் கிங் இசையில் யாசின் நிசார் மற்றும் கல்யாண் நாயர் குரல்களில் பாடல் கேட்டோம் நேர்களே. நேரம் 7:55. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அந்த வகையில் அடுத்த பாடலாக தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஹரிச்சரண் மற்றும் வந்தனா ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:01. வணக்கம் நேயர்களே, இந்த அழகான காலை நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்லேருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நேயர்களே. இன்றைக்கி டேவை பாசிட்டிவான ஸ்டார்ட் பண்ண உங்கள் மனசை வருவிட இதோ நம்ம மதுரை தண்டல் வந்தாச்சு. நல்ல பாட்டுகளை கேட்டுக்கிட்டே இன்றைக்கி காலை வேளையை ஜாலியாக ஆரம்பிங்க. இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

0: அப்பா,
1: ஆ,
0: 3000 கொடுங்களே.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹே, இல்ல, ஆ, நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க.
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது. நேரம் காலை 8:12. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி. பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் வி. சுரேஷ் அவர்கள் கட்டம். நரசிம்ஹ மாமவ. சுவாதி திருநாள் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரபி ராகம் கண்டசாப்பு தாளம்.

பைரவி ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கேட்டோம். இனி நின்னு வினாக. பூர்வி கல்யாணி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை விலோம சாப்புக் தாளம்.

நேரம் 9:35:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி எவரி மாட்ட காம்போதி ராகம், தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

காம்போஜிராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசையில் இதுவரை நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேர்களே. காதலில் வர்ணனைங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான விஷயங்க. இங்கே நாயகன் தன் காதலியை பார்த்து, உன் புன்னகை என்ன, பூம்பாவை ஆம்பல் மலரோட புன்னகையா இல்லை மல்லிகை மலரோட புன்னகையா அப்படின்னு எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார். கேட்கலாம் ஏஆர் ரகுமான் இசையில், ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரல்களில் சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். காதலுக்கு மொழி இல்லை அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த பாட்டில் காதலுக்காகவே உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஒன்றா திரட்டி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி அசத்தியிருக்காங்க. நாயகன் தன் காதலியை பார்த்து உலக மொழிகள் அத்தனையிலும் காதலை சொல்லி உருக வைக்கிறார். பாடல் கேட்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், விஜய் பிரகாஷ் மற்றும் சின்மயி குரல்களில், நண்பன் திரைப்படத்திலிருந்து.

பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:18. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான காதல் மெலடி பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நீர்களே. காதலில் வர்ணனை அப்படிங்கிறது எப்போவுமே தனி அழகுதாங்க. அதுலேயும் காதலனோட ஒரு சின்ன ஏக்கத்தையும் காதலியோட பார்வையின் வீரியத்தையும் இதை விட அழகாக யாராலையும் சொல்ல முடியாது. நாயகன் தன் காதலியை பார்த்து, உன்னோட ஒரு சின்ன பார்வை என் மேலே பட்டா போதும், நான் அப்படியே காற்றுல பறக்கிற தூசியாக மாறிடுவேன். நீ சும்மா சாதாரணமாக ஒரு வார்த்தை பேசினா கூட அதை என் மனசு ஒரு கவிதைன்னு கொண்டாடுது அப்படின்னு எவ்வளவு சிம்பிளாக ஆனால் மனசை தொடுற மாதிரி வர்ணிக்கிறார் பாருங்க. சென்னை 628 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், விஜய் யேசுதாஸ் குரலில், வாலி வரிகளில் பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனிமையான காதல் மெலடி பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. பிடிச்சவங்களோட இருக்கும்போது இந்த காலம் ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுதுன்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக எங்கியிருப்போம்ல. அப்படி ஒரு அழகான காதலர்களின் ஏக்கத்தை தான் அடுத்ததாக கேட்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கூடவே இருந்தால் என்ன அப்படின்னு காதலன் உருக்கி வர்ணிக்க, நீ என் கண்ணுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு காதலியும் பதில் சொல்கிற அந்த காதல் உரையாடல் நிஜமாகவே ஒரு மேஜிக் தாங்க. மரியான் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மேனன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

எங்கெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 10:32. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது ஒரு அழகான காதல் மெலடி பாடல். காதலியோட வருகை தன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தந்துச்சுன்னு காதலன் ரொம்ப யதார்த்தமாக வர்ணிக்கிற ஒரு பாடல் இது. மின்வெட்டு நாளில் திடீர்னு வர்ற மின்சாரம் போல என் இரண்ட வாழ்க்கையில் வெளிச்சமாக வந்தவன் நீ அப்படின்னு காதலியோட அழகையும் அன்பையும் நாயகன் வர்ணிக்கிற விதம் ரொம்பவே ரசிக்க வைக்கும் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில், மோஹித் சௌகான் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் வாலி வரிகளில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

நேரம் 10:37. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. இனிமையான காதல் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததா, பெண்ணே நீ பார்க்கிற பார்வை, நீ பேசுகிற வார்த்தைன்னு உன்னோட வெளிப்புற அழகை மட்டும் நான் ரசிக்கலை, உன்னோட தூய்மையான ஆன்மாவின் அழகில் நான் இறைவனின் பேரழகையே காண்கிறேன் அப்படின்னு காதலன் தன் காதலை கவிதையாய் வடிக்கிறார். பாடல் கேட்கலாம். 24 திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையில், அர்ஜித் சிங் மற்றும் சின்மய கொள்கையில்.

10:43. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க நேயர்களே.

அடுத்ததாக நாம் கேட்க போகிறது ஒரு பெண்ணோட பேரழகை இயற்கையோடு ஒப்பிட்டு தமிழோட அத்தனை நயத்தோடும் வர்ணிக்கிற ஒரு காவிய காதல் பாடலுங்க. நாயகன் தன் காதலியை பார்த்து அவளோட முகம் முழு நிலவு, அவளோட வாசனை மல்லிகைப்பூ, அவளோட கண்கள் மின்னல், அவள் பேசுகிற மௌனம் கூட ஒரு மொழிதான் அப்படின்னு வர்ணிக்கிற அழகே தனிதான். அது மட்டும் இல்லாமல் அவளோட குரல் மார்கழி மாதத்து பனித்துளி மாதிரியும் அவளோட நடை மகரந்த காட்டு மான்குட்டி மாதிரியும் இருக்குன்னு கவிஞர் வரிகளாலேயே ஒரு தேவதையை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பார். ஏஆர் ரஹ்மான் இசையில், ஸ்ரீனிவாஸ் குரலில், நான் முத்துக்குமாரின் வரியில், ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இனிமையான காதல் மெலடி பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். பிடிச்சவங்களோட ஒரு சின்ன கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டா போதும், அந்த நொடி இந்த உலகமே பேரழகாக மாறிடும். அப்படி ஒரு காதல் வர்ணனை தான் இந்த பாட்டு. உன்னோட அந்த ஒற்றை பார்வையால் என்னை நீ ரசித்த அந்த ஒரு நொடிக்காகத்தான் நான் இவ்வளவு நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காதலி உருகி பாடுற அழகே தனிதான். டி இமான் இசையில், ஸ்ரேயா கோஷல் குரலில், பூமி படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசிக்கலாம் நீர்களே.
1: அண்ணலும் நோக்கினான்

10:55. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக நம்ம கேட்க போகிறது காதலால் ஏற்படுற ஒரு செம க்யூட்டான உலக பொதுவான இயக்கத்தை பற்றின பாட்டுங்க. இந்த உலகத்தோட சத்தத்தை எல்லாம் மறந்து நாமே நமக்காக இருவரும் மட்டும் வாழ ஒரு புது பூமி ஒன்று செய்வோமா அப்படின்னு காதலர்கள் தங்களோட காதலை ரொம்பவே அழகாக வர்ணிக்கிற விதம் நிஜமாகவே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் பாடல். 7ஆம் அறிவு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நேர்களே. தொடர்ந்து மதுரை தென்றல் கேட்கலாம், இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் 11 மணி. மதுர திண்டல் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலா அன்னியன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரல்கள் பாடல் கேட்கலாம் பெயர்களே.

ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் சுபா முத்கல் குரல்களில் பாடல் கேட்டோம். நேரம் 11:13. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 11:20. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக படையப்பா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உன்னி கிருஷ்ணன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் பாடல் கேட்டோம். நேரம் 11:33. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 kHz. மதுர தண்டலில் அடுத்த பாடலாக வருகிறது ஹேராம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் அஜய் சக்கரவர்த்தி மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நெருக்கநேர் திரைப்படத்திலிருந்து தேவா இசையமைப்பில் ஹரிணி மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்டோம். நேரம் 11:45 மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வரலாறு திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் நரேஷயர் மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் குழுவின குழுக்களில் பாடல் கேட்டோம். மதுரை தென்ற நிகழ்ச்சியின் நிறைவு பெறும் பாடலாக வருகிறது கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்ட இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தன்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
0: நேரம் 12:01. இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சி நேரமாக கேட்கலாம். பனிரெண்டு 5 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை, லதா ராமச்சந்தர் அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை, சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி, வழக்கறிஞர் நிவ்யா சுரேந்திரனுடன் நேர்காணலின் நிறைவு பகுதி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேர்காணல் செய்பவர் கே பரமேஸ்வரி அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல். இரண்டு 40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 மாலை ஒலிபரப்பில் குரோளமுதம் 393, 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள், என்ன விளை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல். 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள், இதை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் கை கொடுக்கும் காளான் சாகுபடி, திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ என் கௌதம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து ரோஸ்மேரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதக மண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவர்கள் வழங்கும் உரை. படைப்பு ஊட்டி வானொலி நிலையம், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இதுவரை நான். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம், இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் லதா ராம்சந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக மறு கேளரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஜெயந்த ஸ்ரீராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை லதா ராம்சந்த் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என் சுவாச காற்றே, சுவாச காற்றே.
2: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
0: இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 தாதா சாகேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி ருக்மணி மாலிக் ராஜினாமா செய்ததை அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வரும் 29 தொடங்க உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் V4 உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின்

0: இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2 தேதி இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22 தேதி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரண் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரண் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008 ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26 ஆண்டில் 60,690 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
1: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தில் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்ப உள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம் இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோசை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார்.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:30 ஆகாஷ்வாணி சென்னை.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறு காலை 11
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நேற்று மேற்கு, மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் மேற்கில் நகர்ந்து தற்போது கோபால்பூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 250 தொலைவிலும், ஒடிசா பூரிக்கு கிழக்கே 270 தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 330 தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 410 தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 உருப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில், விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24 அன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் பலத்த காற்று மணிக்கு 40-50 வேகத்திலும், பலத்த 60 வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 45-55 வேகத்திலும், பலத்த 65 வேகத்திலும் வடதமிழக கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் 24 அதனையடுத்து 25 வீசும் வாய்ப்புண்டு. 40-50 வேகத்திலும், பலத்த 60 வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியும் பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று இன்று 50-60 வேகத்திலும், வலுத்து 70 வேகத்திலும் மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 45-55 வேகத்திலும், வலுத்து 65 வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும் வீசக்கூடும். 40-50 வேகத்திலும், வலுத்து 60 வேகத்திலும் தென்கடலோர ஆந்திர பிரதேசம், வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசக்கூடும். 35-45 வேகத்திலும், வலுத்து 55 வேகத்திலும் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் இன்று வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. நாளை இரவு 7 வரை சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3-1.4 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆரம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை 1.2-1.3 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை 1.4-1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் நெல்லூர் பகுதிகளில் 1.5-1.6 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் 0.9-1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். டி கே கலா பாடியுள்ள பாடல். இசை எம் எல் ஸ்ரீகாந்த்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/aarchennai, instagram.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: அப்பா,
1: ஆ
0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்போ என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. ஹா இல்ல, ஆ நேரா யுபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க,
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: உடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: குழந்தைகள் நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு வெறும் வார்த்தையினால சொன்னா பத்தாது. அவர்களோட பாதுகாப்பையும் நம்ம உறுதி செய்வது ஒவ்வொருவரோட கடமை. அந்த வகையில குழந்தைகளோட பாலியல் குற்றங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக 2012 இந்திய அரசால கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டம் தான் போக்சோ. இந்த சட்டம் எதனால வந்துச்சு? இந்த சட்டம் குழந்தைகளுக்கு வழங்கும் பாதுகாப்பு உரிமைகள், அதை பத்தி இன்னைக்கு விளக்கமா சொல்றதுக்காக நம்ம கூட வந்திருக்காங்க
2: வழக்கறிஞர் நிவ்யா.
1: வணக்கம் மேம்.
3: வணக்கம் மேம். நீங்க சொன்ன மாதிரி குழந்தைகள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பாக்ஸோ அப்படின்னு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. அது வந்து தமிழ்ல வந்து குழந்தைகளை பாலியல் குற்றத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டம் 2012 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்ட் வந்து 2012 வர்றதுக்கு முன்னாடி ஐபிசி இருந்தது, ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட்னு இருந்தது, இப்படி நிறைய ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருந்தது. ஆனால் எதுவுமே வந்து ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இல்லை. இந்த சைல்டு வந்து ஒரு விக்டிமாக வரும்போது அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு யாருக்குமே தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி, ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த சட்டம். அதோட மெயின் ஆப்ஜெக்டிவே எங்கே பார்த்தாலும் சைல்டு ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர்ஸ், அதாவது குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு செட்டப் வந்து கோர்ட்டில் இருக்கட்டும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் குழந்தைய கூட்டிகிட்டே போகக்கூடாது, குழந்தை தான் முக்கியம், எதுனாலும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டுல தான் நடக்கும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம்.
1: ஓகே மேம். போக்சோ சட்டத்தின் கீழே குழந்தைங்க அப்படின்ற வரையறுக்கப்படுற ஏஜ் கேப் என்ன மேம்?
3: குழந்தைங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணது வந்து 18 கீழே இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே குழந்தைங்க தான்.
1: இந்த சட்டம் அப்படின்றது ஆண் பெண் ரெண்டு கேட்டகரிக்குமே சமமா வந்து இருக்குமா?
3: இது ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். இந்த சட்டம் வந்து முழுக்க முழுக்க ஜென்ரல் நியூட்ரல், அதாவது ஆண் பெண் மூன்றாம் பாலினங்கள் எல்லாருமே இந்த சட்டத்துக்குள்ள வருவாங்க.
1: போக்சோ சட்டத்துல பாலியல் வன்கொடுமை அப்படின்றது எதை வச்சு மேம் பிரிக்கிறாங்க?
3: இதுல வந்து பாலியல் வன்கொடுமையை வந்து நிறைய கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. அதாவது செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க, அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க, பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்னு சொல்றாங்க, அப்புறம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்றாங்க. போக்சோ ஆக்ட் செக்ஷன்ஸ்ல வந்து பிரிக்கப்படுது. ஒவ்வொன்றையும் தனித்தனியா சொல்லணும்னா செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது செக்ஷன் 7 வருது. பாலினம் கலந்த ஒரு இன்டென்டோட ஏதாவது ஒரு குழந்தையோட பிரைவேட் பார்ட்ஸ் வந்து யாராவது தொட்டாங்கன்னா, அல்லது ஒருவருடைய அந்த பாடி பார்ட்ஸ் வந்து டச் பண்ணாங்கன்னா, இல்ல ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் வந்ததுன்னா, இது எல்லாமே செக்ஷுவல் அசால்ட்ல வரும். அதே மாதிரி அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்னா ஒரு அத்தாரிட்டியில இருந்து நிறைய பேரை நம்ம பார்ப்போம், அப்படிதானே? போலீஸ் ஆபீசரா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆர்ம்ட் சர்வீஸ் ஒரு செக்யூரிட்டி பர்சனலா இருக்கட்டும், இல்ல ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கட்டும், அவங்க தான் பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்க, ஆனா அவங்களே வந்து குற்றம் பண்ணாங்கன்னா அது எல்லாமே அக்ரவேட்டட் செக்ஷுவல் அஃபென்சஸ்ல வரும். இப்போ ஒரு ஜெயில இல்ல ரிமாண்ட் ஹோம்ல, இல்ல ஹாஸ்பிட்டல்ல, இல்ல ஸ்கூல்ல, ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல, இல்ல ஒரு பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, இது ஏன் முக்கியமா கொண்டு வந்தாங்கன்னா, இப்போ இந்த பாக்சோ கேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றவங்க, இல்ல செக்ஷுவல் அசால்ட் பண்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. 90% யாரோ தெரியாதவங்க வந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அது வந்து ரியாலிட்டியில வந்து எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச நியர் ப்ராக்சிமிட்டி, இல்ல அவங்க வீட்டிலேயே இருக்கவங்களா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இது ஆச்சரியமா இருக்கலாம், பட் நாட்டு நடப்புல இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், இல்ல கார்டியனா இருக்கலாம், திரும்ப திரும்ப அசால்ட் பண்ணலாம், இல்ல கேங்கா பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்ல வரும். சோ ஆன்லைன் செக்ஷுவல் அபியூஸ் எல்லாம் எதுல வரும் அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும்.
1: போக்சோ சட்டத்துக்கு கீழே வர முக்கியமான சட்ட பிரிவுகள் என்னென்ன மேம்?
3: சட்ட பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது செக்ஷன் 3, 5, 7, 9. இது எல்லாமே வந்து இந்த நான் டிவிஷன்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அதை பத்தி பேசுறது. செக்ஷன் 3 வந்து பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷன் 5 வந்து அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷன் 7 வந்து செக்ஷுவல் அசால்ட், 9 வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் இருக்கேன். 11 வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ இந்த பிரிவுகள் கடியில் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 13 வந்து யூஸ் ஆஃப் சைல்டு ஃபார் போர்னோகிராஃபிக்கல் பர்பஸஸ்ன்னு. அப்புறமா நீங்கள் வந்து ஒருவேளை இந்த மாதிரி கண்டென்ட் எதையாவது ஸ்டோர் பண்ணி இல்லை பொசஷனில் வச்சிருந்தா கூட அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 15 வருது. அபட்மெண்ட் அண்ட் அட்டம்.

0: அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் தூண்டுறீங்க, இந்த மாதிரி பாக்ஸோ அஃபென்சஸை வந்து நீங்கள் தூண்டுறீங்க அப்படின்னா அந்த அட்டெம்ட் எல்லாமே 16 to 18 வரும். இந்த ஆக்ட்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து செக்ஷன் 19, அது வந்து மேண்டேட்ரி ரிப்போர்ட்டிங் ஆஃப் அஃபென்சஸ்ன்னு. இப்போது யாருக்கா இந்த மாதிரி குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்கு ஏதாவது அநியாயம் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் இந்த 19 சொல்லுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிக்கலாம், ஒரு குழந்தை வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு வரும், நீங்கள் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஏதோ நடந்திருக்கு, அவங்களோட வெஜைனாவில் வந்து ஏதோ காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெஃபினெட்லி தே ஹாவ் டு ரிப்போர்ட், அவங்க ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்போது வீட்டில் அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குழந்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அந்த அங்கிள் வந்து என்னை பேட் டச் பண்ணாரு, இல்லை இந்த அங்கிள் வந்து என்னை வந்து இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ரிப்போர்ட் ஆகியே ஆகணும். அது வந்து செக்ஷன் 19. அப்புறம் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த ஆக்டில் வந்து ப்ரொவிஷன் இருக்கு. இல்லை தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி. மீடியாவில் வந்து இப்போ பேரெல்லாம் வருது இல்லை, ஸோ ஏதாவது என்னன்னா நீங்கள் வந்து பேரை வந்து சொல்லக்கூடாது, அவங்க வீட்டில் யாராவது அக்யூஸ்டாக இருந்தால் கூட அவங்க பேரையும் சொல்லக்கூடாது, அவங்க பேரை வச்சு இந்த குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, நீங்கள் விக்டிம் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி வரணும்னு கூட செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான திங் என்னன்னா இது வந்து வழக்கறிஞராக இருக்கிறனால சொல்லலாம், எப்பவுமே வந்து ஒரு கிரிமினல் லாவில் வந்து ஒரு ப்ரிசம்ஷன் இருக்கும், இல்லை அக்யூஸ் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார், அவருக்கு எப்பவுமே பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் பாக்ஸோ ஆக்டில் மட்டும் அது வந்து ரிவர்ஸாக இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு ரிப்போர்ட் ஆச்சுன்னா ப்ரிசம்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து இட் வில் பி இன் ஃபேவர் ஆஃப் தி சைல்ட். எப்பவுமே அந்த அக்யூஸ்டுக்கு வந்து மோர் பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அவங்க வந்து இல்லை நான் பண்ணலன்னு அவங்க கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, பர்டன் சொல்லுவாங்க, பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அது வந்து இட்ஸ் ஆன் தி அக்யூஸ்ட்.
1: மேம் இப்போ நீங்க சொன்ன இத்தனை சட்ட பிரிவுகளுக்கும் இதற்கான தண்டனைகள் என்னென்ன மேம்?
0: இப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செக்ஷன் 12 பனிஷ்மெண்ட் வந்து டிட்டர்மின் பண்ணியிருக்காங்க, அப் டு 3 years பிளஸ் ஃபைன். அதுக்கப்புறமா செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 8 சொல்லியிருக்காங்க, 3 to 5 years பிளஸ் ஃபைன். அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 10 சொல்லியிருக்காங்க, 5 to 7 years பிளஸ் ஃபைன். பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் வந்து செக்ஷன் 4 இருக்கு, மினிமம் ஆஃப் 10 years, எக்ஸ்டர்னபிள் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை வந்து அந்த குழந்தை வந்து 16 கீழே இருந்ததுன்னா மினிமம் ஆஃப் 20 கூட ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அக்ரவேட்டட் பெனட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், ஒரு பொசிஷன் ஆஃப் ட்ரஸ்ட், பொசிஷன் ஆஃப் பவர், இல்லை ஒரு கேங் பிளான் பண்ணி அப்படியே தான் நடந்தது, அதெல்லாம் அக்ரவேட்டட் கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி கேசஸில் வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு.
1: மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த தவறான நோக்கத்தோடு போய் வழக்கு அந்த ஃபால்ஸ் கேஸ் போடுறவங்களுக்கு உண்மையாகவே என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கு மேம்?
0: நான் வந்து இந்த கன்சென்சுவல் மேட்டர்ஸை வந்து நம்ம ஃபால்ஸ் கேஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆக்டே வந்து நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ஒரு பெரிய பவரும் கூட. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதாக தான் ஹேண்டில் பண்ணோம். நிறைய ஃபேமிலிஸில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டைனா இவர் வந்து இந்த மாதிரி என் குழந்தைகிட்ட பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அந்த மாதிரி வர்றவங்களும் இருக்காங்க. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா செக்ஷன் 22 கடியில் உங்களுக்கு 6 சிறை தண்டனை கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த கன்சென்சுவல் மேட்டர்ஸ்ல வர்றது வந்து அது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கே ஏதோ நடந்திருக்கு. ஆனால் யார் விக்டிம் யார் அக்யூஸ்டு, இப்போ ஒருவேளை அந்த பொண்ணு வந்து 17 இருக்கலாம், இந்த பையன் வந்து 16 இருக்கலாம், அப்போ யார் நம்ம வந்து கண்டறிய முடியும்? ஸோ இந்த மாதிரி கேசஸில் கோர்ட்ஸும் வந்து இவால்வ் ஆகிட்டு வராங்க.
1: ஓகே மேம். இப்போ போக்சோ சட்டத்தில் கீழே கைது செய்யப்பட்ட நபருக்கு ஜாமீன் பெயில் கிடைக்கிறது ஈஸியான ஒன்னா இல்லை கஷ்டமான ஒன்னா?
0: பெயில்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் பெயில் கண்டிஷன்ஸ், பெயில் வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்களோ அதெல்லாம் தான் பார்ப்பாங்க. ஒன்று வந்து கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், அதாவது எவ்வளோ கொடூரமாக இந்த செயல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து இவர் வந்து கன்விக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, இவருக்கு இவங்க சொல்கிறத பார்த்தா எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கா எவிடன்ஸ், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு மினி ட்ரையல் இல்லை, மேலோட்டமாக பார்ப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆம்பளைய இல்லை பொம்பளைய வெளில விட்டா அங்கே வந்து நிறைய எவிடன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, விட்னஸாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து இவங்க வந்து ஒருவேளை நீங்கள் தான் எனக்கு பெயில் கொடுத்துட்டீங்க, நான் ஊரை விட்டு கிளம்பி போகிறேன் அப்படின்னு கிளம்பி போவாங்க.

வாங்களா அப்ஸ்காண்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து எல்லாருமே மனுஷங்க தானே, விக்டமோட ஏஜ் என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த கன்சென்சுவல் மேட்டர்லன்னா 17 வயசு, 16 வயசு, 15 வயசுனா சரி ஓகே கன்சென்சுவல் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதே இது வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தை வந்து 3 வயசு குழந்தையா இருக்கும் இல்லை 4 வயசு குழந்தையா இருக்கும் அப்போனா பார்ப்பாங்கல்ல விக்டமோட ஏஜ் என்ன, விக்டம் விக்டம் ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 29 கீழே பிரிசம்ஷன் வந்து விக்டிம்க்கு தான் அதிகமாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா யாரும் விக்டிம்க்கு வந்து என்ன நடக்குதுன்னே அப்டேட் பண்ண மாட்டாங்க. போலீஸாக இருக்கட்டும் இல்லை கோர்ட்லேருந்து ஏதாவது நோட்டீஸ் அனுப்புகிறாங்களானா அதுவும் நிறைய கேஸில் நடக்காது. விக்டிம்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் தான் கேஸ் கொடுத்தேன்னா எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்ததுன்னா அதுக்கும் புரோஜனம் இல்லை. ஸோ பெயில் வரும்போதே இந்த மாதிரி விக்டிம் ஃபேமிலிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குன்னா வந்து வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ரைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஒரு அப்சல்யூட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னா இல்லை. பட் அதுவும் ஃபாலோ பண்ணால் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ்.

0: இப்போ குழந்தைங்களை ஆபாசமாக படம் எடுக்கிறாங்க, அதை எடுத்து அவங்களோட மொபைல் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கும் தண்டனைகள் இருக்கா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் வந்து சும்மா சொல்ல முடியாது யாரும் என் ஃப்ரெண்டு அனுப்புனாங்க அதனால தான் என் ஃபோனில் இருக்குது அப்படின்லாம் சொல்லி தப்பிக்கவே முடியாது மேடம். நம்ம வந்து செக்ஷன் 14 வந்து

0: வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 5 வருஷம் தண்டனை வித் ஃபைன். நீங்க ரிப்பீட்டட் கன்விக்ஷன் அப்படி ஏதாவது வந்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஃபைன், 7 இயர்ஸ் இது பிளஸ் ஃபைன். உங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் கண்ட்ரோல், அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் டெலிட் பண்ணணும்னா டெலிட் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் வச்சுட்டே தானே இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் சொல்லுவாங்க, நீங்கள் எடுத்து வச்சிருந்தெல்லாம் இல்லை, நீ வச்சுருந்தீங்களா, நீங்கள் 4 பேருக்கு அனுப்புனீங்களா, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக மினிமம் 5 வருஷம். இந்த மாதிரி கண்டென்ட் எங்கேயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த வேலை ரெப்போர்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ்.
1: ஓகே மேம். மேம், இப்போ இந்த போக்சோ வழக்கின் போது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் பொறுப்பு, பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அது யார் மேலே மேம் இருக்குது?
0: நீங்கள் வந்து ஏதாவது ஒரு லூப் ஹோலை கண்டுபிடிச்சி பெனிஃபிட் ஆஃப் டவுட் வாங்கி வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு இது. ஆனால் போக்சோ ஆக்டில் அது வந்து நடக்காது. போக்சோ ஆக்ட்ல வந்து பிரிசம்ஷன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி விக்டம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கேஸ் வந்துட்டாலே அக்யூஸ்டுக்கு மேலே தான் பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் இருக்கும். அவங்க தான் இந்த கேஸை வந்து பியாண்ட் ரீசனபிள் டவுட்க்கு மேலே இன்னசென்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணும்.
1: மேம், இப்போ ஒரு குழந்தை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு தெரியும் போது அந்த புகாரை வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு அளிக்கணும், எப்படி அளிக்கணும், அப்படி அளிக்கும் போது அதுக்கான விசாரணை மற்றும் நடைமுறைகள் என்ன மேம், ரிப்போர்ட்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் எந்த மாதிரி இருக்கும்?
0: ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், உங்க ஜூரிஸ்டிக்ஷனல் லிமிட்ல இல்ல இப்போ 0 FIR வந்ததுனால நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னா போய் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு, சோ அவங்க கிட்ட கூட நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். மூணாவது சைல்ட் ஹெல்ப் லைன், 1098 இருக்கு. இன்னொன்னு வந்து இன்டகிரேட்டட் சைல்ட் ஹெல்ப் லைன் சிஸ்டம்னு 112 எமர்ஜென்சி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல நீங்க அது கூட இன்ஃபார்ம் பண்ணலாம். யூஸ்வலா சைல்ட் ஹெல்ப் லைனும் CWC அதாவது சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியும் ஒரு எமர்ஜென்சி ஆக்சஸ் பாயிண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து இப்போ நிறைய DCPOs எல்லாம் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் ஆஃபீஸஸ், நிறைய கேசஸில் அவங்க வந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்க. நிறைய கேசஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே சப்போர்ட் பர்சன்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் ஆவாங்க. சப்போர்ட் பர்சன்ஸ் யாருன்னா ஏதாவது NGOவாக இருக்கலாம், இல்லை தன்னார்வ தொண்டர்களாக இருக்கலாம். அவங்கள அப்பாயிண்ட் பண்ணி என்டையர் ப்ராசஸ் ஆஃப் ட்ரையல் தே வில் பி த விக்டிம் அண்ட் ஃபேமிலி.
1: ஓகே மேம். மேம், இப்போ வந்து சைல்ட் லைன் சொன்னீங்க, நல்லக்குழு CWC அப்படின்னு, அவங்களுடைய பங்கு என்ன மேம் போக்சோல?
0: சைல்ட் ஹெல்ப் லைன் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் பாயிண்டா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களையும் போலீஸையும் கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட்டும் அதே மாதிரி. சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி வந்து இப்போ இந்த சைல்ட் எல்லாம் நிறைய பேர் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்பட்டு இருப்பாங்கல்ல, ஒருவேளை அப்பாவே அக்யூஸ்டா இருக்கலாம், அவங்களே வந்து தப்பு பண்ணிருக்கலாம், அம்மா வந்து அப்பாவுக்கு டிபெண்டா இருக்கலாம், ஒரே வீட்டில் இருக்கலாம். இப்போ வந்து அந்த சைல்டை வந்து திரும்பவும் அதே செட்டப்குள்ள அனுப்புறது வந்து சரியில்லாத ஒரு இதா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கலாம், இல்ல அவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கவே முடியாது, இந்த ஒரு காசு இல்லை, இல்லை எங்களுக்கு யாருக்குமே வேலை இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கலாம்னு பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வீட்டில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் ஹோம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை NGOs வந்து நடத்துகிறாங்க, அங்கே எல்லாம் குழந்தைங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம். இப்போ காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கும் போது காவலர்கள் வந்து எந்த மாதிரியான சிறப்பு நடைமுறைகள் வந்து எடுப்பாங்க?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜர் வந்து இங்கே ஒரு மேண்டேட்ரி க்ரைட்டீரியா போக்சோ ஆக்ட் கீழே. இப்போ வந்து சைல்டு கிட்ட வந்து போலீஸ் பேசுகிறாங்க, என்னம்மா நடந்தது இல்லை என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க யாருமே யூனிஃபார்மில் வர முடியாது. அது வந்து ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு விஷயம். இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது கூட அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய், அதுவும் வந்து யூனிஃபார்மில் போகக்கூடாது, நம்ம சாதாரணமாக சிவில் ட்ரெஸ்ஸில் போய் அவங்கள கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு நீங்கள் வந்து க்வெஸ்சன், நான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் கேட்குறேன் ஆன்சர் பண்ணுறேங்க அப்படின்லாம் கேட்காம சாதாரணமாக எப்படி பேசுகிறோமோ அது மாதிரி பேசி என்ன நடந்தது பாப்பா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அப்புறமா ஒரு விமன் போலீஸ் ஆஃபீஸர் எல்லா காரணத்தையும் இருக்கணும் அங்கே. சைல்டும் அக்யூஸ்டும் சந்திக்கவே கூடாது. மூணாவது வந்து நைட்டில் வந்து யாரையுமே டீடெயின் பண்ணக்கூடாது, பி ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட காலையில் தான். ஐடென்டிட்டி வந்து ப்ரொடெக்ட் எந்த காஸ்ட்லையும் வெளியிலேயே போகக்கூடாது. இப்போது நான் பார்க்குற FIR எல்லாம் அந்த குழந்தையோட பேர் கூட இருக்காது, எல்லா இடத்துலையும் XXX தான் போடுவோம். அதே மாதிரி நாங்கள் வந்து கோர்ட்டில் ஏதாவது ஃபைல் பண்ணுறோன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பரோட பேர் இருக்காது, அட்ரஸ் இருக்காது. இப்போ அம்மாவே ஃபைல் பண்ணுறாங்கன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் த சைல்ட் அவங்க யாரோட அட்ரஸும் இருக்காது, ஜட்ஜுக்கே தெரியாது எந்த குழந்தை யார், எந்த ஊரில் உள்ள குழந்தை அப்படின்னு. அங்கே ஒரு குழந்தை இருக்குது அந்த நம்பிக்கையில் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா நீங்கள் அட்டென்ஷன் கெயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது இன்டர்பிரிட்டர் டாக்டர்ஸ் தேவைனாலும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் எடுக்கலாம். பட் எந்த காரணத்துக்கு

0: அந்த சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது.
1: ஓகே, அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது என்ன மாதிரி எல்லாம் பாதுகாப்பு கண்ணியமும் எவ்வாறு உறுதி செய்யப்படுது?
0: ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி, எக்காரத்து கொண்டும் இந்த குழந்தையோட ஐடென்டிட்டி வந்து வெளியில போயிடக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஈவெண்டா இருக்கலாம், இதை கடந்து வந்துடலாம், பட் ஐடென்டிட்டி வந்து எங்கேயாவது சேவ் ஆயிடுச்சுன்னா இந்த லாங் ரன் அந்த குழந்தையோட வாழ்க்கையே வந்து ரொம்ப பாதிக்கும். சுப்ரீம் கோர்ட் கூட ரொம்ப தெளிவா இருக்காங்க, நிறைய கேசஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அப்புறமா பாக்ஸோ ரூல்ஸ்ல சரி, இல்ல செக்ஷன் 27ல சரி, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி, ஒரு ஃபீமேல் டாக்டர் தான் எக்ஸாமின் பண்ணும், ஃபாரன்சிக் சாம்பிள்ஸ் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணும் கரெக்டா. எங்கேயாவது ஒரு செயின்ல வந்து ஒரு த்ரெட் போயிடுச்சுனாலும் வி வில் மிஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ப்ரிசர்வேஷன் கரெக்டா இருக்கணும், கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நிறைய குழந்தைங்க வந்து டீனேஜ் பிரெக்னன்சியில வரும், ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சைக்கோலாஜிக்கல் சப்போர்ட், அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி பேசி எல்லாத்தையும் இது பண்ணணும். எக்ஸாமினேஷன் நடக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், பேரண்டாக இருக்கலாம் இல்லை அந்த குழந்தை ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து கூடவே இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் நடக்கும்போதும் இதே இதை தான்.
1: ஓகே மேம், சைல்ட் ஃப்ரெண்ட்லி கோர்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது?
0: குழந்தை வந்து கோர்ட்டுக்கே வராது, அவங்க விக்டிம் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரூம், அது ஒரு கார்னரில் இருக்குது, யாருக்குமே தெரியாது. அது ஒரு விக்டிம் எக்ஸாமினேஷன் ரூம்னு எல்லாமே வந்து இன் கேமராவில் தான் நடக்கும். வேற யாரும் வந்து நான் வந்து ட்ரையலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார முடியாது. சைல்டு வந்து அக்யூஸ்டை வந்து நேரடியாக பார்க்கவே முடியாது, எந்த விதமான என்கேஜ்மெண்ட்டும் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது. குழந்தைய வந்து திரும்ப திரும்ப இன்னைக்கு வந்து வாய்தா, இன்னைக்கு அர்ஜென்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு நீங்கள் வர சொல்ல முடியாது. குழந்தை வந்துடுச்சுன்னா அன்னைக்கு வந்து ஹியரிங் வந்து நடக்கணும். அதே இது கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது அந்த டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து நேரடியாக குழந்தைகிட்ட க்வெஸ்சன் பண்ண முடியாது, அது வந்து ஜட்ஜு கிட்ட க்வெஸ்சன் சொல்லுவாங்க, ஜட்ஜு வந்து குழந்தைகிட்ட வந்து போடுவாங்க. சைல்டு விட்னஸ் ரூம் வந்து எப்படி இருக்கு, வல்னரபிள் விட்னஸ் ரூம்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்கும்னா நல்ல சோஃபா, நல்ல இந்த டாய்ஸ் இருக்கும், நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும், சைல்டு ஃப்ரெண்ட்லியாக. சைல்டு வந்து சும்மா ஒரு பிளே ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த செட்டப்பில் இருக்கும். ஸோ ஐடென்டிட்டியும் ப்ரொடெக்ட் ஆகுது, அதே நேரம் ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி மெக்கானிசமும்.
1: ஓகே மேம், போக்சோ வழக்கு வந்து எவ்வளவு காலத்தில் வந்து இதை முடிச்சு வைக்கணும், எவ்வளோ சீக்கிரமாக வந்து இதுக்கு தீர்ப்பு கிடைக்கும் மேம்?
0: ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா 35 கீழே நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும், 30 days ஸ்டேட்மெண்ட், எவிடன்ஸ், அது இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்.
1: ஓகே மேம், பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அண்ட் மறுவாழ்வு ப்ரொடெக்ஷன் ரீஹாபிலிட்டேஷன் என்னென்ன மேம்?
0: இன்ட்ரிம் காம்பன்சேஷன்னு வந்து கொடுப்பாங்க, அது வந்து செக்ஷன் 33(8) ப்ளஸ் ரூல் 9 ஆஃப் த பாக்ஸோ ரூல்ஸ் கீழே 2020 கீழே காம்பன்சேஷன். இப்போ சைல்டு சார்பாக அப்ளிகேஷன் செய்யலாம், இல்லை சிலப்போ கோர்ட்டே வந்து ஆர்டர் பண்ணும். இப்போ பெயில் பெட்டிஷன் வரும்போது ஓ இப்படி நடந்திருக்கு, சரி அவர் பெயிலில் விட்டாலும் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் காசு வந்து ஃபைனாக கேட்டுங்க, அது குழந்தைக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இல்லைனா லீகல் எய்ட் அத்தாரிட்டிக்கிட்டே கொஞ்சம் காம்பன்சேஷன் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க சூமோட்டோவாக. அதே மாதிரி CWC-லையும் தெர் ஆர் செட் ஆஃப் பீப்புள், கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், சைக்காலஜிஸ்டாக இருக்கட்டும், சைல்டு சைக்காலஜிஸ்ட், ஸோ அவங்கெல்லாம் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஹூ வில் ஹெல்ப் த சைல்ட்.
1: ஊடகங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களில் குழந்தையோட விவரங்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னென்ன?
0: ஸோ இது ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மீடியா ஸ்பேசஸ் அப்படின்னு நம்ம இப்போ சொன்னோன்னா மீடியாவோட டெஃபினிஷனே வந்து வைடன்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சோஷியல் மீடியா தவிர இந்த சின்ன சின்ன மஷ்ரூம் பேஜஸ்ல எல்லாம் நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுறீங்கன்னா என்னால் வந்து அந்த குழந்தையும் ஃபேமிலி யாரையுமே ட்ரேஸ் பண்ணவே கூடாது, அதுதான் அதோட இன்டென்ஷன். ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்புவோம். பாக்ஸோ சட்டத்துக்கு கீழேயே உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்ஸும் இருக்கு.
1: ஓகே மேம், மேம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான அரசு வழங்கும் இடைக்கால நிவாரண நிதி, அதை வந்து பெறுவது எப்படி மேம்?
0: இப்போது ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆகிட்டாலே அது வந்து சூமோட்டோவாக அரசு கொடுக்கணும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸில் அது நடக்க மாட்டேங்குது. கோர்ட் ஆர்டர் கொடுத்தா தான் அவங்க ஓ அப்படி இப்படி ஒரு கேஸ் இருக்கா, நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வராங்க. இன்ட்ரிம் காம்பன்சேஷன் வந்து யூஸ்வலாக முதல்ல வந்து குறவாக தான் இருக்கும், 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு இருக்கும். யூஸ்வலாக கோர்ட் வழியாக வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க.
1: ஓகே, இந்த மாதிரி கேஸில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப எவ்வளவு காலம் எடுக்கும், அதற்காக மறுவாழ்வு மையங்கள் வந்து எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு?
0: ஸோ நிறைய ரீஹாபிலிட்டேஷன்

0: மறுவாழ்வுக்காக நிறைய வந்து வசதிகள் இருக்குது. முதல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல அக்காமடேஷன், ஒரு தங்குறதுக்கு நல்ல இடம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க, மெடிக்கல் கேர் இருக்கா பார்ப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தையோட எஜுகேஷன் எப்படி கண்டினியூ பண்ணணும், நிறைய பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸாக இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியாலேயும் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்ஸும் நிறைய இருக்குது. அப்புறம் ஃபேமிலி ரீஇன்டெக்ரேஷன், நிறைய பேர் ஃபேமிலியை விட்டே தள்ளி இருப்பாங்க, ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணுவாங்க, ஃபேமிலி சப்போர்ட் கொடுக்க முடியுமா, ஃபினான்ஷியல் சப்போர்ட், லாங் டேர்மில் அவங்கள வந்து எப்படி மறுவாழ்வு கொண்டு வரலான்னு நிறைய அந்த மிஷன் வட்சலா, ஃபேமிலி பேஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது எல்லாமே இருக்குது.
1: மேம், பள்ளிகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் என்னென்னலாம் இருக்குது மேம், சேஃப்டி கைட்லைன்ஸ் எல்லாமே?
0: பள்ளிகளில் வந்து ஸ்கூல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் 2021 இருக்குது. ஸோ யூஸ்வலாக அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஓரளவு சிசிடிவி கேமராஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து ஓரளவு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் செக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பாக்ஸோ அவேர்னஸ், அட்வொகேட்ஸாக இருக்கலாம் இல்லை என்ஜிஓவில் இருக்கலாம், அந்த

0: சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கைட்லைன்ஸ் 2021 இருக்குது. ஸோ யூஸ்வலாக அதை வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் ஓரளவு சிசிடிவி கேமராஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கிட்டாங்க. இன்னொன்று வந்து ஓரளவு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் செக்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும் ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து பாக்ஸோ அவேர்னஸ், அட்வொகேட்ஸாக இருக்கலாம் இல்லை என்ஜிஓவில் இருக்கலாம், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை கூப்பிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து நடத்தணும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஸ்கூல்லேயா இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் கற்றுக் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்குது அப்படின்னும் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லை இப்போ ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ யார்கிட்ட வந்து சொல்லுவேன், உங்கள் மிஸ்கிட்ட போய் சொல்லலாம் இல்லை ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் சொல்லலாம் அப்படின்னு. நம்ம ஸ்கூல்லலாம் இந்த வல்னரபிள் ஸ்பேசஸ்ன்னு ரெண்டு மூணுத்தான் ஐடென்டிஃபை பண்ணி எங்கே வந்து அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து செக்யூரிட்டி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். கவுன்சிலர் சப்போர்ட் மெக்கானிசம், ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்சென்சுவலாக வர்றதுக்கு இருக்குது, இல்லை அப்யூஸாக வர்றது இல்லை புல்லிங்காக வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது, அது கூட இந்த செக்ஷுவல் இன்டென்ட்டோடு வரலாம். ஸோ அதனால் கவுன்சிலர் சப்போர்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம். எமர்ஜென்சி காண்டாக்ட் டிஸ்பிளே வச்சுக்கலாம், இந்த 1098 நம்பர் மாதிரி நீங்கள் எங்கேயாவது இதுதான் எமர்ஜென்சி நம்பர் இந்த ஸ்கூலில் அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து எவ்வளோ நரிஷ் பண்ணுறோமோ எவ்வளோ நச்சர் பண்ணுறோமோ அப்படி தான் அவங்க பெரிய ஆளாக வளர்ந்து வருவாங்க. ஸோ டீச்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் சென்சிட்டைசேஷன், இதெல்லாம் வந்து தப்பான விஷயம் இந்த மாதிரி அவங்களுக்கு அவேர்னஸ் நீங்கள் கொடுக்கணும், ஏன்னா அவங்க தான் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்காங்க. ஸோ அது சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டி பற்றி அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போது வல்னரபிள் ஸ்பேசஸில் என்ன நடக்குதுன்னே தெரியல ஆன்லைனில், அப்படி தானே அனானிமஸாக மூஞ்சி இல்லாமல் பேர் இல்லாமல் நிறைய பேர் நிறைய விதமாக அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரி என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்க இருக்க ஐ திங்க் இந்த ஸ்கூல் சேஃப்டி கைட்லைன்ஸ் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் அண்ட் பெட்டர்.
1: இப்போ நீங்கள் சொன்னதுலேயே அந்த குழந்தைகள் வந்து தங்களுக்கு நேர்ற தவறுகளை வந்து பயமின்றி வந்து பேச அவங்களுக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ காலகட்டத்தில் தற்போது சமூகத்தில் போக்சோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு வந்து எந்த அளவில் இருக்குது மேம்?
0: இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரிப்போர்ட் ஆகிற கேசஸும் நிறைய ஆயிருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிற கேசஸும் இருக்குது. ஸோ அவங்க வந்து முன் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த சேஃப் ஸ்பேஸும் நமக்கு வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அந்த இது மாறினா தான் நம்மளோட அவேர்னஸும் நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்குது. ஓரளவு அஃப்ளூவெண்ட் ஃபேமிலிஸ்லாம் அவேர்னஸ் இருக்குது, பட் அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்களுக்கும் வாய்ஸ் இருக்குது, தேர் ஆல்சோ சீன் அண்ட் ஹர்ட் அப்படின்னு நம்ம வந்து வெளியில் கொண்டு வரோமா இல்லைன்னா இல்லை தான்.
1: ஓகே மேம், இப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் போக்சோ பற்றின விழிப்புணர்வு எந்த மாதிரி இருக்கு மேம்?
0: போக்சோ பற்றின விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கு, ஆனால் டு வாட் எக்ஸ்டென்ட்னு குவெஸ்டன் மார்க் தான். குழந்தை வந்து எவ்வளோ ஃப்ரீயாக வந்து கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இந்த மாதிரி இந்த அங்கிள் பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கல அந்த நோ மீன்ஸ் நோ இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துடுச்சுன்னா தள்ளிப்போ அப்படின்னு அந்த ஓப்பன் கான்வர்சேஷன்ஸ் வந்து நிறையா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைகிட்டையும் நீ சொல்லு உனக்கு என்ன தோணுது அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ வீட்டில் கேட்குறாங்கன்னு தெரியல. நீங்கள் நிறைய குழந்தைங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேச பேச குழந்தையும் உங்ககிட்ட வந்து சொல்லும் இந்த மாதிரி நடந்ததுமா இது இது இது வந்து கரெக்டா இல்லை தப்பா இது வந்து இந்த அங்கிள் இப்படி பண்ணாங்க இது எனக்கு பிடிக்கலம்மா நான் தள்ளிவிட்டேன். ஸோ அதை சொல்ல சொல்ல உங்களுக்கும் வந்து ஓ இப்படி நடந்திருக்கு நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணலாமா இல்லை குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பான செட்டப் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து நிறைய நடக்கணும்.
1: நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஒரு பெற்றோரும் தங்களோட குழந்தைக்கு குட் டச் பேட் டச் மற்றும் அவங்க வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்லேயும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துலையே தான் இருக்காங்க அப்படின்றத உணர வச்சாலே பிள்ளைகள் வந்து அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க அப்படின்ற தைரியம்
0: கண்டிப்பா குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களை குறைக்கிறதுக்கு சட்டத்தை தாண்டி சமூகமா நாம எல்லாரும் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் வந்து குழந்தைக்கு வந்து யுவர் ஹர்ட் யுவர் சீன் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறது அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கறது பாடி ஒன்னோடது. நீ வந்து ஸ்ட்ராங்கான பர்சன், நீ எதையும் கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவ,

0: அப்படின்னு அந்த குழந்தைக்கே ஒரு அவேர்னஸ் கொடுக்குற வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைய வந்து யாராவது இந்த மாதிரி சீண்டல் ஏதாவது பண்ணால் நான் இருக்கேன்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கொடுக்கணும். ஸ்கூல்ஸ்லேயும் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வரணும். டீச்சர்ஸ் வந்து மோர் சென்சிட்டைஸ்டாக மாறணும். ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து எப்போவுமே ஒரு ரொம்ப சேஃபான ஒரு கம்யூனிகேட்டட் அட்மாஸ்ஃபியரில் கொண்டு வச்சு நிறைய சென்சிட்டைசேஷன் தேவைப்படுது. போலீஸ், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், கோர்ட்டில் இருக்கிறவங்க, ஜட்ஜஸ், ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கவர்மெண்ட்டும் கொண்டு வரணும்.
1: ஓகே மேம். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சூழலையும் அவங்களுக்கு தேவையான சட்ட விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்றது நம்மளோட எல்லாருடைய ஒரு அத்தியாய கடமையாக இருக்குது. அதை பற்றியும் போக்சோ சட்டத்தை பற்றி அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அழகாக வந்து எடுத்துரைச்சிங்க. அதுக்காக ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: நேயர்கள், இதுவரை வழக்கறிஞர் நிவ்யா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27 ஞாயிறு காலை 11
6: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
5: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் OTT தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்குகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்கவுள்ளார். இதன்படி 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் ஃபால்கே விருது கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது

0: அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் மம்முட்டியும் கார்த்திக் ஆரியனும் பெறுகின்றனர். சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் பெற உள்ளார். கல்கி 2898 AD சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருதை பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பட நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக மலைப்பகுதிகள், நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, மண் சரிவு, மலைச்சரிவுகளில் நிலையற்ற தன்மை, சாலைகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு போன்ற அபாயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியாளர்களையும் உபகரணங்களையும் முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் கால்வாய் நீர்வழிகள், கண்மாய்கள், மழைநீர் வடிகால்களில் தடையின்றி நீர் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் சேதமடையாமல் இருப்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெங்கு மற்றும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நோய் அதிகரித்து வரும் பகுதிகளை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்கும் முறைகள், உடனடி மருத்துவ ஆலோசனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நீலகிரி, சிவகங்கை, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மையூர் காந்தி கிராமம் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1530,000 மாணவ மாணவியர் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு 217,63,00,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை, கற்றலை ஒருங்கிணைத்து பள்ளிக்கல்வி அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணாக்கரின் கல்வி பயணத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் பயனளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதி அமைச்சர்களும் ஆட்சித்தலைவர்களும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. செமிகண்டக்டர் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா உருவெடுக்கும் நோக்கத்துடன் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பெரும் முதலீடுகளுடன் செமிகண்டக்டர் உதிரி பாகங்கள் தயாரிப்பு முழுவீச்சில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன், உயிரி எரிசக்தி துறைகளில் உற்பத்தி ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. PLI திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி பெருமளவு குறைந்து வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை

0: சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 9வது சர்வதேச தண்ணீர் வாரத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல், புதுமையான தொழில்நுட்பங்கள், வலுவான கொள்கைகள், அறிவியல் திறன், உள்ளூர் அனுபவங்கள், சமூக பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் நீர்வளம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் மழைப்பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர், ஆற்றுப்படுகை மேலாண்மை, நிலத்தடி நீர்பெருக்கம், மழைநீர் சேகரிப்பு, வலுவான பாசன முறைகள் போன்றவற்றின் மூலம் நீர் மேலாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் பேசுகையில், நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான அதேவேளையில் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீரை பாதுகாப்பதில் அனைவருக்குமே பொறுப்பிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நீர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. போதைப் பொருள் தடுப்பு குழுவின் 3வது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 36 மாநிலங்களின் போதைப் பொருள் தடுப்பு படையின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பொறுப்புணர்வுடன் இணைந்து செயலாற்றுவதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான இணையதள சேவைகளை அமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்துள்ளது. 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீடற்ற முறையில் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து தற்போது தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் முழுவீச்சில் விழிப்புணர்வு மூலம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
2: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமாவே இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 10 டெங்கு கேஸ் மட்டும்தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் ஸ்விங்ல வந்து ஃபீல்ட்ல இருக்கு. டெங்குக்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி, சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த எல்லா பணிகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபீவர் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பேசிஸ்லயே வந்து அது நடக்குது.
0: ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 147 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்த நிலையில் 217 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய இலங்கை 15.4 ஓவரில் 69 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15. வணக்கம் நேயர்களே, இனிய மதிய வணக்கங்கள். மதிய நேரத்தின் அமைதியையும் இனிமையையும் இன்னும் அழகாக வருகிறது மதுரத்தென்றல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

நேரம் 2:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தண்டல். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைப்பில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி.

திரை இசைப்பாடல்கள் தென்றலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியில். இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தினர் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வர இருக்கிறது மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போஸ்லே குரல்களில். பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஹலோ, யாருப்பா பேசுறது?
4: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
3: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
4: நீங்க செல்லம்மா தானே?
3: நான் தான் செல்லம்மா. என்னவா?
4: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறேன் எங்களோட கம்பெனில இருந்து.
3: ஆத்தி, 1,00,000 ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
4: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
3: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1,00,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
4: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
3: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுதாயி, நிறைய செலவு இருக்கு.
4: சரி பாட்டி, பண்ணிரலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1,00,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
3: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
4: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
3: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
4: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
3: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
4: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
3: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
4: பாட்டி? பாட்டி
3: அத்தடி அத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
5: பாட்டி
4: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 2:35. மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இசையோடு இணைந்திருக்கிற நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுரை திடல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது குணா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகிக்குழல்களில் பாடல்.
7: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
8: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
7: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
8: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியமே.
7: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம் இருந்தாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: கேட்ட இந்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுர திடல் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவர்களின் கருத்துக்கள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில்.
2: நேரம் 2:40. 20 நொடி.
3: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம். உரை வழங்குபவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள்.
4: மனிதர்கள் வேட்டையாடுபவர்களாக இருந்து உணவு சேகரிப்பவர்களாக பரிணமித்தனர். காடுகளில் வாழ்ந்த ஆதி மனிதர்களுக்கு வேட்டையாடுதலே முதன்மையான உணவு ஆதாரமாக இருந்தது. நாகரிகம் வளர்ந்து வேளாண்மை தோன்றிய போது விலங்குணவு என்பது ஒரு கூடுதல் ஆதாரமாக மட்டுமே மாறியது. காலப்போக்கில் வேட்டையாடுதல் ஒரு பொழுதுபோக்காகவே அல்லது விளையாட்டாகவோ மாறியது. மிருகயா அல்லது வேட்டையாடுதல் என்பது வில்வித்தையோடு தொடர்புடைய ஒரு விளையாட்டாகவும் மன்னர்களுக்குரிய ஒரு முறையான பொழுதுபோக்காகவும் திகழ்ந்தது. வேதங்களை தவிர்த்து பார்க்கையில் ஆரம்பகால இலக்கிய படைப்புகளில் வேட்டையாடுதல் குறித்த குறிப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக பாணினியின் அஷ்டாத்தியாயி நூலில் விலங்குகள் மற்றும் பறவைகளை பிடிப்பவர்களுக்கு குறிக்கும் லுப்

தக, மார்கிக, ஷாகுனிக போன்ற சொற்கள் மூலமும் குறிப்பிட்ட சில பறவைகளை பிடிப்பவர்களுக்கு குறிக்கும் மயூரிகா, தைத்தரிக போன்ற சொற்கள் மூலமும் வேட்டையாடுதல் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. ஒரு கிரௌஞ்ச பக்ஷி வேட்டையாடப்பட்ட போது ஏற்பட்ட இரக்க உணர்விலிருந்து இராமாயணம் உருவானது. தசரதன் சப்தவேதி ஒலியை வைத்து இலக்கத்தை தாக்கும் வித்தியை பயிற்சி செய்தது ராமனும் லக்ஷ்மணனும் தண்டகாரண்யத்தில் வேட்டையாடியது போன்ற பல வேட்டை நிகழ்வுகள் இக்காவியத்தில் இடம்பெற்றுள்ளன. மகாபாரதமும் வேட்டை குறித்த விவரணங்களால் நிறைந்துள்ளது. பாண்டு மன்னன் மானை வேட்டையாடி சாபம் பெற்றது, பாண்டவர்கள் காமிய காட்டில் விலங்குகளை வேட்டையாடியது மற்றும் பரீட்சித் வேட்டைக்கு சென்றது ஆகியவை நன்கு அறியப்பட்ட சில நிகழ்வுகள் ஆகும். வேட்டையாடுதல் அரசர்களுக்கான ஒரு விளையாட்டு. வேட்டையாடுதல் ஒரு அரசருக்கு அவசியமான விளையாட்டு என்று கௌட்டில்யர் கருதுகிறார். ஏனெனில் இதில் பல நன்மைகள் உள்ளன. உடல் நலத்தை பேணுதல், ஆயுதங்களை கையாள்வதில் தேர்ச்சி, விலங்குகளின் மனநிலையை அறிந்து கொள்ளுதல், அரசரையும் வீரர்களையும் உடல் தகுதியுடன் வைத்திருக்க உதவுகிறது. மிருகாயாம் து வியாயாம ஸ்லேஷ்ம பித்த பேத ஸ்வேதனாஷ்டலே ஸ்திரேஷ்ட காயே லக்ஷ்ய பரிச்சய கோப பயஸ்தானே ஹிதேஷு ச மிருகாயாம் சித்த ஞானம் அனித்தியானாம் சேதி. இது அர்த்தசாஸ்திரத்தில் எட்டாம் அத்தியாயத்தில் உள்ளது. ருத்ரதேவரின் சைனிக சாஸ்திரம் என்றும் நூலில் வேட்டையாடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் பட்டியலிடுகிறார். வேட்டையாடும் பழக்கம் உடலில் கொழுப்பை குறைத்து உடலை லேசாக்கிறது, வலிமையையும் ஊக்கத்தையும் பெருக்கிறது, தசைகளை உறுதியாக்கிறது, பசியை தூண்டுகிறது, மேலும் பசி, தாகம், வெப்பம், குளிர், சோர்வு மற்றும் இரவு விழிப்பு ஆகியவற்றை தாக்கும் திறனை அளிக்கிறது. தஸ்யாஹ சுசேவான் மேதஸ்டேதோ வபுஷி லாகவம் பலசோபசயோ தாட்ரியமந்தராக்னேஷ்ட பாட்டவம். சாம்ராஜ்யலக்ஷ்மி பீட்டிகா என்றும் நூலில் ஒரு மன்னர் வேட்டைக்கு செல்வதை ஆதரிக்கும் காரணங்களை வரிசைப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது. காட்டு விலங்குகளால் துன்புறுத்தப்படும் நகர அல்லது கிராம மக்களை காத்தல், தனது ஆட்சியை விரிவுபடுத்துதல் மற்றும் தனது படைகளின் திறனை வலிப்படுத்துதல். சார்வபௌமே நரபதிர் மண்டலஸ்ய ஈஸ்வரோ அபிவா பூரே ஜனபதே சைவ மிருகபாதானி விருத்தையே. வேட்டையாடும் முறைகள். சைனிக சாஸ்திரத்தில் வேட்டையாடுதலின் எட்டு வகைகளை குறிப்பிடுகிறார். குதிரை மீது அமர்ந்து வேட்டையாடுதல், பொறிகள் மற்றும் வலைகளை பயன்படுத்துதல், தந்திரோபாயங்களை பயன்படுத்துதல், பயிர்களின் அசைவு கவனித்து வேட்டையாடுதல், மறைந்திருந்து காத்திருத்தல், கால் தடங்களை உன்னிப்பாக ஆராய்தல், வேட்டை நாய்களை பயன்படுத்துதல், வேட்டை பருந்துகளை பயன்படுத்துதல். ஆஷ்வீனான்யா சஜலான்யா கால்யான்யா யாவஷீபரா சாபேக்ஷான்யா பதப்பிரேக்ஷா ததா ஸ்வகணிகா பரா ஷேன பாதாஷ்டமீ சேதாக கிரமேண பரிகீர்த்திதாக ஸ்வலக்ஷணமதைஷாம் ஹி ததா கர்த்தவ்யதோச்சியதே. வேட்டைக்கான மன்னரின் பயணம். கவிஞர் ஸ்ரீதர வெங்கடேஷர் ஷாகேந்திர விலாசம் என்றும் நூலில் மூன்றாம் காண்டத்தில் மன்னர் ஷாகாஜியின் வேட்டை பயணத்தை விவரிப்பதற்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதற்கான ஆயுதங்கள் மற்றும் மன்னரின் புறப்பாடு ஆகியவற்றை தத்ரூபமாக சித்திரிக்கிறார். சமஜனி மிருகயாயாம் சாபிலாஷஸ்ததானீம். வேட்டைக்கு செல்லவிருக்கும் அரசரை உற்சாகப்படுத்த ஒட்டுமொத்த நகரமும் ஆயத்தமானதை அந்த விவரணை தெளிவாக உணர்த்துகிறது. படை
தயாரான நிலையில் அரசரை

வரவேற்க காத்திருந்தது. அரசரை வரவேற்க அரண்மனைக்கு வெளியே படை காத்திருக்கும் காட்சியுடனேயே மூன்றாம் காடம் தொடங்குகிறது. அப்பொழுது அரசர் புறப்படுவதை அறிவிக்கும் வகையில் பெரிய முரசுகள் முழங்கின. அத க்ஷமபால மணேர் நிதேசநாத் அநீகினி சன்னகனுத்தரங்கிதா நபோபிதா பூரி கபேர பேரிகா ஸ்வனேன யாத்ராம் ஆரபட்டீம் அடீகத. அழகிய வெண்குதிரையின் மீது ஏறி மன்னர் மிகுந்த உற்சாகத்துடன் புறப்பட்டார். மன்னர் வேட்டைக்கு செல்லும்பொழுது மேற்கொள்ளப்படும் சடங்குகள் குறித்த விரிவான விவரங்களை ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் எடுத்துரைக்கிறார். மன்னருக்கு மேலே அலங்கரிக்கப்பட்ட வெண் கொற்றக்குடை பிடிக்கப்பட்டிருந்தது. மன்னரும் முழுவதுமாக வெண்ணிற ஆடையையே அணிந்திருந்தார். பாணர்களும் வந்திகளும் அவரை புகழ்ந்து பாடினர். தத்த ஆனத்த மற்றும் பல வகையான இசை கருவிகளும் இசைக்கப்பட்டன. குதிரைப்படை தேர்கள் மற்றும் சிற்றரசர்கள் ஆகியோரும் மன்னரை பின்தொடர்ந்து சென்றனர். தஞ்சாவூர் நகரம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மன்னரை வரவேற்கும் விதமாக அரச வீதியில் தண்ணீர் தெளிக்கப்பட்டு ஈரமாக்கப்பட்டிருந்தது. நகரத்து மங்கையர் மன்னரை காணும் ஆவலுடன் கூடி நின்றனர். மன்னரின் இந்த பயணம் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாட்டத்துடன் அமைந்தது. குடிமக்களின் பல்வேறு மகிழ்ச்சி நிகழ்வுகளுக்கு நடுவே அந்த விழா கோலம் நகரம் வழியாக சென்ற மன்னர் நகரின் எல்லையின் இருந்த காட்டினை அடைந்தார். காட்டில் இருந்த வேடர் குழுவினர் ஷாஜி மதிப்புமிக்க பல பொருட்களை பரிசாக அளித்தனர். வேட்டைக்கான உடை போன்ற பல பரிசுகளுடன் மன்னரை வரவேற்று அவருக்கு உரிய மரியாதைகளை செலுத்தினர். உண்மையான வேட்டை. அரசர் படையை நிலைநிறுத்திவிட்டு காட்டிற்கு மறைந்திருந்த காட்டு பன்றிகளை மற்றும் புலிகள் போன்ற விலங்குகளை கண்டறிய அடர்ந்து காற்றுக்குள் சென்றனர். ஞவேஷ்யத குவாபி சமூகு க்ஷிதி க்ஷிதா வியக்யாஹ்யாந்த மிருகயோச்சிதை சமம் அத்ருஷ்ய தாரண்யதலே துராசதா வராக ஷார்தூல ததிஹி ததஸ்ததஹ. வேட்டைக்காரர்கள் மற்றும் நாய்களை பிடிப்பவர்கள் அடங்கிய ஒரு சிறிய குழு மன்னருடன் சென்றது. வேட்டைக்கு தேவையான ஆரம்ப கட்ட ஏற்பாடுகளை செய்வதற்காக அக்குழு புறப்பட்டது. மான் வேட்டைக்காரர்கள் வலையை விரித்தனர். மற்றவர்கள் பிசுபிசுப்பான பசை மற்றும் பொறிகளை பயன்படுத்தி காட்டு விலங்குகளை பிடிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். ஞயுஞ்சத ஸ்வக்ரஹ கர்மடாஷுனோ வியசாரயன் வாகுரிகாஷ்ட வாகுராக குணௌக நெர்யாச ஷலாகிகாஹ பரே வியதன்வாதன்யே அஸ்புடயன் மிருகாதனானு. விலங்குகளை வேட்டையாடுவது குறித்த இந்த பொதுவான விளக்கத்தை தொடர்ந்து சிங்கம் புலி காட்டுப்பன்றி போன்ற பல்வேறு வகையான காட்டு விலங்குகளை பிடிப்பது குறித்தும் கவிஞர் விவரிக்கிறார். காட்டுப்பன்றி வில்லின் ஓசையால் சிற்றமடைந்த அந்த ஆவேசமான காட்டுப்பன்றி பாய்ந்து வந்தபோது அரசன் கூர்மையான அம்புகளை அதன் வாய்க்குள் மிக விரைவாக செலுத்தினான். தனுர் நினாதேன சகாபவத் புரஹ குருத்ரா வராஹோஸ்ய முகே நிருபேஷுனா. மன்னரின் அம்புகளால் அந்த பன்றி மேலும் துளைக்கப்பட்டு அதன் உடல் முழுவதும் இரத்தத்தில் நனைந்தது. நிருபஸ்ய பாணே நிபாதி தாஹா க்ஷிதௌ பரிஸ்த்ருதாஸ்ருக் பிரகராருணாங்கக. புலி கம்பீரமாக உலாவிக் கொண்டிருந்த ஒரு காட்டுப்புலியை கண்டதும் அரசர் தனது வில்லின் நாணை இழுத்து ஒலி எழுப்பினார். அந்த உரத்த சத்தம் புலியை கோபமடை செய்தது. மத்தோத்தம் த்வீபவரம் நரேஸ்வரஹ சரந்தம்

0: ಆಲೋಕ್ಯ ಧನುರ್ಧ್ವನಿಂ ಘನಂ ವ್ಯದತ್ತ ಏನಾಶು ಮನೋ ಮೃಗಾವಲೇಹೇ ಸ್ಫುಟಂ ವಿಸ್ಫೋಟ ಮುಖಂ ದಿಶಾಮಪಿ. பறவைகள் பிடித்தல். பயிற்சி பெற்ற வல்லூறு ஒன்றை பயன்படுத்தி பறவைகளை பிடிப்பதில் மன்னருக்கு இந்த திறமையை ஐயாவாள் விவரிக்கிறார். தொலைவில் பறவைகள் உயரே பறப்பதை கண்டதும் அவர் தனது கையில் அமர்ந்திருந்த வல்லூரை விடுவித்தார். ச லக்ஷ்யன் தூரச்சரான்னு பதத்ரிணக குதூகலீஷ்யேனவரம் நரேஸ்வரக உதக்ஷிபனு முஷ்டி நிவிஷ்ட பக்ஷதிம் யதோச்சிதாதேஷ விசக்ஷணோஹி சஹ. வேட்டைக்கு பிறகு வேட்டையாடி மன நிறைவு அடைந்த மன்னர் களைப்புற்ற நிலையில் ஒரு மரத்தின் நிழலில் இளைப்பாறினார். அப்பொழுது அவரது பரிவாரத்தினர் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்தனர். வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு நீங்கியதும் அவர் தனது நகரத்திற்கு சென்றார். அவரது திரும்புதலும் மிகுந்த ஆடம்பரத்துடன் சிறப்போடும் அமைந்திருந்தது. நகரின் எல்லையில் இருந்த இறைவியை வழிபட்ட மன்னரை மக்கள் மீண்டும் உற்சாகமாக வரவேற்றனர். இவ்வாறு வேட்டையாடுதல் என்பது வெறும் விளையாட்டு உடற்பயிற்சி அல்லது குறிப்பார்த்து சுடும் பயிற்சி மட்டுமல்ல, அது குடிமக்கள், இராணுவ அதிகாரிகள் மற்றும் கிராமப்புறம் மற்றும் காடுகள் வசிக்கும் பழங்குடியினருடன் ஆரோக்கியமான உறவை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கிய அங்கமாகவும் திகழ்ந்தது. இது கலைஞர்கள் தங்கள் திறமைகளை பொது வெளியில் மன்னருக்கு முன்னால் எளிதாக வெளிப்படுத்தவும் வாய்ப்பளித்தது. நன்றி.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஷாகேந்திர விலாசத்தில் வேட்டை பயணம். உரை வழங்கியவர் எத்திராஜ் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுராம்பிகா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எடார், திருவள்ளூர், பள்ளிக்கரணை, பாலாறு அணைக்கட்டு, திருவெண்ணெய்நல்லூர், பூவிருந்தவல்லி, அரக்கோணம், மின்னல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை கன்னியாகுமரி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கிழக்கு மத்திய மற்றும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு வங்க கடற்பரப்பில் நிலை கொண்டிருந்தது. மேலும் மேற்கில் நகர்ந்து இன்று கோபால்பூருக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், கலிங்கப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும், பூரிக்கு தெற்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு கிழக்கே 290 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி விசாகப்பட்டினத்திற்கும் கோபால்பூருக்கும் இடையே 24ஆம் தேதி அன்று கரையை கடக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு எங்கும் இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹர்ட்ஸில் எமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: கற்றவர்களே கண்களை உடையவர்கள். கல்லாதவர்களின் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை புண்களாகவே கருதப்படும். குறள் 393 அதிகாரம் கல்வி.
1: கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்.
0: கற்றவர்களே கண்களை உடையவர்கள். கல்லாதவர்களின் முகத்தில் கண்கள் இருந்தாலும் அவை புண்களாகவே கருதப்படும். குறள் 393 அதிகாரம் கல்வி.
2: நேரம் மாலை 5:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் இசைக்கவிருக்கும் முதல் பாடல் சந்திரமுகி, திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், வைஷாலி குரலில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் மாலை 5:51. இது வருகிறது பாடல் சின்னம்மா பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்கவிருப்பது இனி வரக்கூடிய நமது அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு படப்பாடல்கள். இன்றைக்கு என்ன விலை திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரத்தென்றல் இனிமையான பாடல்கள் இசைக்க காத்திருக்கிறது. 6:40 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 தேனி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ராஜ்குமார் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களை. 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி பகுதி 1 கை கொடுக்கும் காளான் சாகுபடி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏ.என். கௌதம் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களின் சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி. ஜெய் ஸ்ரீதர் வழங்கும் உரை கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம் சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சி வலம் வரும். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரத்தென்றல் கேட்கலாம். 8:30 இதுவரை நான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி. கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே. வேல்முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரத்தென்றல். 9:30 அறிவியல் நேரம் இப்படிக்கு இயற்பியல். விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என். பிருத்வி குமரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டி 2026 பற்றிய தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள். முன்னிரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் அதில் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இவை யாவும் இன்று இனி தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். நேயர்களே இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸோட.
3: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நாம் கேட்கவிருப்பது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து. அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. நாம் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் என்ன விளைய திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்கள் உங்களுக்காக வளம் வர காத்திருக்கு. பாடல்கள் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஒரு பட பாடல்கள், இன்றைய ஒரு பட பாடல்களில் என்ன விளைய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்ருக்கிறோம் நேர்களே. அடுத்ததாக இசைக்க வருகிறது ஒரு அருமையான பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் இந்த திரைப்படம் ஒரு இனிமையான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா அதுக்குள்ளேயே இருந்து உழன்று கஷ்டப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அடுத்த அவங்களுடைய அமையப்போகிற வாழ்க்கை நிச்சயம் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வெளியில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வகையில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
2: நேரம் மாலை 6:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். ஒரு பட பாடல்கள் என்ன விளைய திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கிறோம். நிறைவாக வரக்கூடிய பாடல்

0: மகள். வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலிகள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ள நிலையில் சிறப்பான நிர்வாகமும் அதற்கேற்ற வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27,000 பேரில் 2,708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3,000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9,000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறை பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி.

0: செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் முனைகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 14,600 மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருவதாக ஊட்டச்சத்து திட்ட அதிகாரி திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்து மாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரோம். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவொடனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு வரோம். 6 மாதம் to 2 வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரோம். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரோம்.
1: போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் காக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க, அப்புறம் ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 10 பாயிண்ட் ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன், அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளவு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மளே கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு. 8 மந்த்ஸ் கன்சூரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கன்வாடியில இருக்கிறவங்க தான் கேர் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த பதிவு பண்றது அவங்களே வாண்டடா வந்து கேட்டு பண்ணாங்க. ஏன்னா பாப்பா அங்கதான் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அங்கன்வாடியில. அப்புறம் அவங்க போய் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பதிவு பண்ணாங்க. மாவு எல்லாமே மாசமாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க, பாப்பாக்குமே முட்டை கொடுத்துருவாங்க.
1: வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
4: வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 24ஆம் தேதி காலையில் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும். மேலும் சுமார் 3.1 to 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் தொடர்புடைய வளிமண்டல சுழற்சி வரை கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மற்றும் பிற பொருட்கள் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்கும் பணிகளை சோதனை சாவடிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அன்சுல் நாகர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசத்திற்கான சமரசம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மத்தியில் சமரசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி

போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண் மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நாம இப்போ கேட்க போறது மதுரத்தென்றல். இனிமையான பாடல்கள் இசைக்க காத்திருக்கிறது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். முதலாவதாக அண்ணா நகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், இதோ காற்றலைகளில் கேட்டு இணைந்திருங்கள்.

நேர்களை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். இது மதுர தென்றல். நேரம் மாலை 6:50 நிமிடத்தில்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. காணாமல் போனோர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய குற்ற எண் 699/2026 உமன். ஆரோக்கியம்மாள் வயது 59, மாநிறம் ஊடு நரை, உயரம் 4.5 அடி, தடிமனான தோற்றம். காணாமல் போனபோது அணிந்திருந்த

0: உடைகள், மஞ்சள் கலர் பூ போட்ட சேலை, சிவப்பு கலர் பிளவுஸ். 16/9/2026 சுமார் 1 மணி அளவில், அதாவது மதியம் 1 மணி அளவில் மொட்டனம்பட்டி பார்வையற்றோர் காலனியில் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றவர் காணவில்லை. மேற்படி பெண் பற்றிய தகவல் தெரிந்தால் சார்பு ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மற்றும் காவல் ஆய்வாளர், தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல், சார்பு ஆய்வாளர் காவல் நிலையம் திண்டுக்கல், மொபைல் எண் 99-42-62-22-00. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 25/9/2026 அன்று நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2026 விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 25/9/2026 அன்று காலை 11 மணி அளவில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாய தொடர்பான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கலாம். விவசாயிகள் வட்டாரத்திற்கு இருவர் வாரியாக பொதுவான கோரிக்கைகள் மட்டும் விவாதிக்கவும். சிறந்த முறையில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தினை நடத்திட முழு ஒத்துழைப்பு தருமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவிலுள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: வீட்டில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது, வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

0: தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
1: தேனி மாவட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் அமைக்க 50% மானியத்தில் கடனுதவி

0: தங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் பயனாளிகள் தங்கள் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் பணியாற்றும் கால்நடை உதவி மருத்துவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் 5 பேர் கொண்ட அணை மதிப்பீட்டு பொறியாளர்கள் குழுவினர் திரு பல்ராஜ் ஜோஷி தலைமையில் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மலைமானி, நிலநடுக்க பதிவு கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் ஆய்வறிக்கை மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே சங்கிலி கரடு மலையடிவாரத்தில் உள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள் மற்றும் வேட்டை காட்சிகளுடன் பழங்கால வாழ்விடம், இரும்பு உருக்கு பொருட்கள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ள நிலையில் தமிழக தொல்லியல் துறை விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வோர் குறித்து புகார் அளிக்க வசதியாக வார்டுகளில் 3 பேர் கொண்ட புகார் குழுவின் பெயர் மற்றும் அலைபேசி எண்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கட்டாய பண வசூலில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இது குறித்து பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18ஆம் கால்வாய், பிடிஆர் மற்றும் தந்தை பெரியார் கால்வாய் ஆகியவற்றின் பாசன பகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாசன பணிகளை உரிய காலத்தில் தொடங்குவதற்கு தண்ணீர் திறப்பை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கம்பத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று தகுதியான இளைஞர் தேர்வு செய்தன. தேனி மாவட்டத்தில் பயணிகள் சவாரி, ரைடிங் பள்ளிகள், பொருட்கள் ஏற்றிச் செல்லுதல், குதிரை பந்தயம், திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்காக வளர்க்கப்படும் அனைத்து குதிரைகள் மற்றும் குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் கட்டாயம் பதிவு செய்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சிறு வியாபாரிகள் கடனுதவி பெற்று பயனடைந்துள்ளனர். இந்த கடனுதவி தங்களது தொழிலை மேம்படுத்துவதற்கும் குடும்ப வாழ்வாதாரத்திற்கும் உதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதனால நான் முத 10,000 ரூபாய் லோன் வாங்கினேன். அந்த 10,000 ரூபாய் லோன் வாங்கி மாவு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அது முடிச்சோன்னு 20,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முத ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முத மாசத்துக்கு 4,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் எனக்கு வந்துட்டு இருக்கு. 6-7,000 வந்து நான் வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன்.
2: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்தில இருந்து பேசுறேன். ஜவுளி வரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 ரூபாய் மேல வாங்கியிருந்தோம். அது ரெகுலரா கட்டி முடிச்சனால மறுபடியும் 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு இதுக்கு எனக்கு பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கு.
0: கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக பங்கேற்க தகுதியானவர்கள் வரும் அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து 200 ரூபாய் தேர்வு கட்டணத்தை செலுத்தி தேனி அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேனி மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளில் நடைபெற்று வரும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சீமை கருவேல மரங்களை வேருடன் முழுமையாக அகற்றி மீண்டும் வளராத வகையில் நடவடிக்கை எடுக்கவும், நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களின் எல்லைகளை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சேர்ந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 125,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உதவித்தொகை பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் பதிவு செய்யலாம்.
3: இதுவரை தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாக்கிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியின் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக் கொண்டார்.
1: And as the director of the film Ryan, Shri Dhanush is receiving the Silver Lotus.
0: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
1: The award for the best music direction for background score is being given to music director Shri G V Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
0: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக் கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச்செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும்

0: மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைத்தம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனை வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ குனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும், 2000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25.
1: வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
2: நோயின்றது நம்மளுக்கு எப்ப ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துதோ அப்பதான் அந்த நோயின் நம்ம சொல்றோம். வைரஸோட ஹிஸ்டரி அதாவது வரலாறுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பண்டைய காலத்துல அந்த பிரான்ஸ்னு ஒரு நாடு இருக்குங்க, அங்க வந்து துளிப்புன்னு ஒரு பூ இருக்கு. அந்த பூ வந்து சிவப்பு கலர்ல இருக்கும் இல்ல மஞ்சள் கலர்ல இருக்கும். அப்போ அந்த நச்சுயிரி அட்டாக் பண்ணும் போது, அந்த பாதிக்கப்படுத்தும் போது, அந்த துளிப்போட அந்த பூ ரெண்டு கலரா மாறிடுச்சு. ஒன்னு சிவப்பு வெள்ளையும் சேர்ந்த மாதிரி. நிறம் மாறின உடனே என்ன நினைச்சிட்டாங்க, இதெல்லாமே வந்து அரிதான பொருள், அவங்களுக்கு இது வந்து நோயின் தெரியல, இது வந்து கிடைக்காத பொருள்னு சொல்லி அதெல்லாமே அதிக லாபத்துக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்கனாமிக் கிளாஸ் ஆனது அதை நோயின் சொல்றோம். இங்க வந்து எக்கனாமிக் கிளாஸ் இல்ல, அவங்க சக்சஸ் மாதிரி ஆயிருச்சு. சோ அதனால நச்சுயிரின்றது அந்த இடத்துல அவங்களுக்கு நன்மை பயிச்சிச்சு. நம்ம ஊர்ல பாத்துட்டீங்கன்னா, நெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரைஸ் துங்குரோ வைரஸ், இது வந்து எல்லா நச்சுயிரியுமே ஒரு தாவரத்தை தாக்குதுன்னா அந்த தாவரம் குட்டையாயிரும். நம்மளுக்கு மொத பாயிண்டே அதுதான். வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெண்டைக்காயில அந்த இலை எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு வெயின் கிளியரிங் சொல்லுவாங்க, வெயின் கிளியரிங் சொல்லுவாங்க. அந்த இலையில ஃபுல்லாமே மஞ்சள் கலர்ல மாறி போயிரும். எது மாறும்னா அந்த நரம்புகள், நரம்புகள் மட்டும் மஞ்சள் கலர்ல மாறி போயிரும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்து வரக்கூடிய காய்கள், காய் ஃபுல்லாமே மஞ்சள் கலர்ல மாறி போயிரும். இதுக்கு காரணம் வந்து பெண்டி எல்லோ வெயின் மொசைக் வைரஸ் அப்படின்னு மொசைக்குன்னு சொல்லுவாங்க. மொசைக், இந்த மொசைக்குன்னு ஏன் வருதுன்னா, ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி இருக்கிறது மொசைக்கு தர, நம்ம ஊர்ல அந்த காலத்துல தரப்படுவோம். அது என்னன்னா கலர் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வைரஸ் நோய் வருதுன்னா அதுல என்னன்னா மஞ்சளும் கிரீனும் சேர்ந்த மாதிரி மொசைக் பேட்டர்ன்ல வரும். ஸோ அதனால தான் இதை மொசைக். இந்த வைரஸ் பரவுறதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பூஞ்சை நோயை காத்து மூலயமா பரவிடும். இந்த வைரஸ் நோயும் காத்து மூலயமாவோ மண்ணு மூலயமாவோ பரவ முடியாது. இது எப்படி பரவும்னா, இதுக்கு ஒரு வெக்டார்னு சொல்லுவாங்க, ஒரு வெக்டார். இப்போ வந்து மலேரியா நோய் வருது நமக்கு, அது கொசு வந்து கடிச்சாதான் மலேரியா வருது. அதே மாதிரி இது வெக்டார்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிகள் வேணும். அந்த பூச்சிகள் பாத்தீங்கன்னா, இந்த வெண்டைக்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை ஈ, வெள்ளை ஈ மூலயமா தான் இது பரவும். அதுக்கப்புறம் ரைஸ் துங்குரோன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லீஃப் ஹாப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, தத்து பூச்சிகள் மூலயமா பரவும். இந்த பூச்சிகள் வந்து எல்லாமே சாரூரிஞ்சி பூச்சிகள் மூலயமா தான் முக்கியமா இந்த நச்சுரி நோய்கள் எல்லாமே பரவும். அந்த சாரூரிஞ்சிகள் பூச்சிகள் என்ன பண்ணும்னா, ஒரு இலையில ஒரு செடியில உட்காந்துட்டு ஒரு செடி இப்ப நச்சுரியால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த செடியில இருந்து சார் எடுக்கும் போது அந்த சாரு சேர்ந்து நச்சுயிரியுமே அந்த பூச்சிகளுக்குள்ள வந்துடும். இந்த பூச்சிகள் அதுக்கப்புறம் போய் இன்னொரு நல்லா இருக்கக்கூடிய ஹெல்த்தி பிளான்ட், அதாவது நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய செடிகளை சாப்பிடுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா, இங்க எடுக்கப்பட்ட நச்சுயிரியானது அங்க போயிடும். இதுக்கு நம்ம இப்ப பூஞ்சை எடுத்துக்கிட்டே பூஞ்சை கொல்லி இருக்கு, அதே மாதிரி நச்சுயிரி எடுத்துக்கிட்டா நச்சு கொல்லி இல்ல. அதுக்கு நம்ம இந்த வெக்டாரை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், பரப்பக்கூடிய பூச்சிகளை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதுக்கு மருந்துகள் தெளிக்கப்பட வேண்டும். இப்ப சற்றுப்பற்றாக இப்ப தென்னையில எடுத்துக்கோங்க, தென்னையில பாத்துக்கிட்டீங்கன்னா பென்சில் பாயிண்ட் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மரம் மேலே வந்து தொகை விரிந்து அழகாக இருக்கும். இதே இந்த பென்சில் நோய் வந்துருச்சுன்னா மேலே ஃபுல்லாமே குருத்து எல்லாமே குறுக ஆரம்பிச்சிடும், சிறுத்து போயிடும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளத்து எல்லா குறும்புகளும் கொட்ட ஆரம்பிச்சிடும், பசுமையெல்லாம் இழந்து கருகி போயிடும், இலைகள் கருங்கி போய் ஒரு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்படியே வெறும் தண்டு மட்டும்தான் நிற்கும். இதை எப்படி தடுக்கிறதுன்னு இருக்கு, அதுக்கான போதுமான மிக்சராகவே விற்கிறாங்க கவர்மெண்ட்ல. ஸோ அதை வாங்கி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 200 கிராம் அமோனியம் சல்ஃபேட், ஃபெர்ரஸ் சல்ஃபேட், போராக்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ட்ஸ் நம்ம இந்த பென்சில் பாயிண்ட் நோய் முன்னாடியே நம்ம கண்டறிஞ்சு அதுக்கான போதிய தீர்வுகள் கொடுத்தோம்னா காய்க்கக்கூடிய மரமா மாத்தலாம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் சி ஜெயமுருகன் அவர்கள் வழங்கிய தகவல் கேட்டோம். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதானியக்கா, ஏதோ யோசனையில இருக்காப்ல தெரியுது.
5: வா முத்தழகு, எல்லாம் என் மகனை பத்தி தான் யோசிக்கிறேன்.
4: ஆரம்பத்துக்கு என்னக்கா, நல்லா படிச்ச புள்ள.
5: படிச்சா மட்டும் போதுமா சொல்லு, ஏதாவது வேலைக்கு போடான்னு சொன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறான்.
4: அப்படியா சொல்றீங்க? ஏன், என்னவா?
5: செஞ்சா சுயமா தான் தொழில் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறான். என்ன சொல்ல நான் சொல்லு.
4: அக்கா, அது நல்ல விஷயம் தானே, அதையே நீங்க வேணான்னு சொல்றீங்க.
5: ஏன் பிள்ள, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி போட்டு நாளைக்கு நஷ்டத்துல போய் நின்னா என்ன பண்றது சொல்லு.
4: நீங்க யோசிக்கிறதும் சரிதான். அக்கா, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா?
5: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
4: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காளான் வளர்ப்பு செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு.
5: அப்படியா, காளான் வளர்ப்பா? அதுல நல்ல லாபம் இருக்குமா பிள்ள? உனக்கு இது பத்தி எதுவும் தகவல் தெரியுமா?
4: அக்கா, உங்களுக்கு இப்ப தகவல் தெரியணும், அம்பட்டு தானே. வாங்க அவர்கிட்டயே கேட்போம். கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
6: நான் சிவில் இன்ஜினியர் சார்.
2: முடிச்சிட்டு
6: இப்ப காளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அது பார்ட் டைம், இது ஃபுல் டைம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹைடெக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன்.
2: காளான்
6: ஃபுல்லாக சிப்பி காளான், பால் காளான் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன்.
2: எவ்வளவோ தொழில் இருக்கும்போது ஏன் காளான் செய்யணும்னு நினச்சிங்க?
6: மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது, ஒன்று ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸி செய்கிறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம விவசாயம் பொறுத்தவரை தானே சார், ஃபஸ்ட்டு எல்லாமே லாபம் வந்துடாது, போக போக போக போக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இதில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
2: படித்து முடிச்சுட்டு சிவில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க?
6: ஆ, பார்த்துட்டு இருந்தேன் சார். நான் 2011 முடித்தேன். முடிச்சுட்டு 2018 காளான் பண்ணி ஆரம்பித்தேன்.
2: அப்போ அது வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுற வேலை பண்ணிகிட்டு இருக்கேன்
6: இப்பயும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னென்னா, அந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தது இதில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
2: எப்படி?
6: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே இந்த கீத்துக்கொட்டால் தான் பார்த்துருப்பீங்க. எல்லா காளான் பண்ணையுமே கீத்துக்கொட்டா வச்சு பண்ணிடுவோம்.
2: ஆமாம்,
6: நான் பண்ணுறது வந்து பாலியூரத்தின் ஃபோம், பஃப் பேனல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தெர்மல் இன்சுலேட்டர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சூட்டை உள்ள ஷெட்டுக்குள்ளே அனுப்பாது. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஹனிகோம் பேட் சொல்லுவாங்க, நம்ம அந்த ஏர் கூலரில் இருக்கும் பார்த்தீங்களா பேட், அந்த பேடை வந்து ஒரு செவர் ஃபுல்லாகவே அந்த பேடு தான் இருக்கும். 6 அடிக்கு 20 அடி பேட் வச்சேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேடோட சென்டரில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், பெருசாக பில் ட்ரிவன் ஃபேன்னு சொல்லுவாங்க, அதை வச்சேன். ஸோ என்னாகுன்னா, உங்களுக்கு அந்த ஃபேன் ஆன் பண்ணனா அந்த ஃபேனில் இருக்க ரூம்குள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே காற்று வரணும், என்ன பண்ணுவோம், அந்த ஹனிகோம் பேடு வழியாக தான் வரும். ஸோ அந்த ஹனிகோம் பேடுக்கு என்ன பண்ணணும், தண்ணி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து சில்னஸ் வந்துடும். நமக்கு நார்மலாக வந்து ஈரப்பதம் வந்து 80-85% இருக்கும். டெம்பரேச்சர் 26 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்துருச்சு, இது வந்துருச்சு, இன்னொன்று ஆக்சிஜன், அதுவும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருந்தது. ஸோ என்னன்னா, உங்களுக்கு காளான் வர்றது ஈஸியாக இருக்கும்.
2: ஏன் இது போல் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை? ஏன்னா காளான் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கீத்து கொட்டாய் அல்லது ஒரு தேச்சுடு ரூஃப் உள்ள ஒரு இடத்துல தான் அதை பண்ணுவாங்க.
6: சார், நம்ம காளான் பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் எதாவது வந்ததுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபங்கை. நம்ம கீத்து வந்து எப்படின்னா, அது வந்து ஈஸியாக வந்து மக்கக்கூடிய பொருள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 வாட்டி மழை பெஞ்சதுனாலே அது வழியாக உங்களுக்கு பூஞ்சானம், தேவையில்லாத பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனாலேயே

0: அதனால் மஷ்ரூம் பிஸ்னஸ் வந்து நிறைய பேர் விடுறதுக்கு காரணம் அது. ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதத்துக்கு நல்லா போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ பிரச்சனை வந்து மெயின் வந்து நம்மளோட ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு என்ன வழின்றதை நான் யோசித்தேன்.
1: எப்படி இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா?
0: ட்ரெயினாக எடுத்திருந்தேன் சார். நான் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 10 டேஸ் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷில்லாங்கில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மஷ்ரூம் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே கவர்மெண்ட் ஓடுது. ஸோ அங்கே ஒரு 10 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிட்டு அதில் ரெடி பண்ணது அந்த மாதிரி டெக்னாலஜி.
1: இத்தனை ஆண்டு காலம் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு உங்களுடைய இந்த வளர்ப்பு முறையை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்களா?
0: ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் சார்.
1: எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு விளக்கமாக சொல்லுங்களேன்
0: சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கோல் தான் சார் இதுக்கு மெயின். இப்போ நிறைய பண்ணுறாங்க, வைக்கோலில் பண்ணுறாங்க, மரத்தூள்லையும் பண்ணுறாங்க.
1: மரத்தூள்லையும்
0: பண்ணிகிட்ருக்காங்க. பட் பெல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மரத்தூளை வந்து அந்த ஹை கம்ப்ரஸ் பண்ணி பெல்லட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து ஈஸியாக கம்மி காஸ்ட்டில் கிடைக்கிது வைக்கோல் தான்.
1: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்றும் பிரச்சனையே
0: கிடையாது எங்களுக்கு. ஸோ வைக்கோல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொறுத்திருக்கு. நல்லா கனமாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். இன்னொன்று, பனி டைமில் வைக்கோல் எடுக்கிறத தவிர்க்கணும். பனிக்காலம் மழைக்காலத்தில் முடிஞ்சளவுக்கு இந்த ஏப்ரல் மேலே வர
1: வைக்கோல்
0: நல்லாயிருக்கும். ஏன்னா
1: நல்லா காஞ்சிருக்கும்.
0: ஸோ அதை வந்து நாங்கள் ஒரே வாட்டி ஒரு 200-300 கட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, 2 மெத்தடில் பண்ணுவோம் சார். ஒன்று கெமிக்கல், இன்னொன்று பாயிலிங் மெத்தட். ஸோ கெமிக்கல் மெத்தட் வந்து அந்தளவுக்கு நாங்கள் போகிறதில்ல.
1: கெமிக்கல் அல்லது பாயிலிங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு பாக பண்ணுறீங்க, கிருமி நீக்கத்துக்காக.
0: கிருமி நீக்க வைக்கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த கிருமி நீக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட் ஸ்டேஜ் அது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வைக்கோலை வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் ஒரு பெரிய 200 லிட்டர் பேரலில் ஊற வச்சிரும். ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த வைக்கோலை எடுத்து தண்ணியில் வேக வச்சிரும். வேக வச்சு முடித்த பிறகு அந்த வைக்கோலில் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு 40-50% தான் அந்த வைக்கோலில் ஈரப்பம் தான் இருக்கணும். ட்ரையர் மிஷின் வச்சுருப்போம். ட்ரையர் மிஷினில் அந்த வைக்கோலை போட்டது என்னென்னா ஸ்பின் ஆகும். சுற்றும் போது அதிகபட்சமான ஈரப்பம் தான் வெளியே போயிடும். ஸோ வைக்கோல் நமக்கு தயார்.
1: அது 40% ஈரப்பம் தான் இருக்கணும்
0: இருக்கணும். ஆமாம்.
1: அது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நமக்கு அந்த கையில் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரையரில் போடும்போதே நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கடுத்து அது ஒரு ஷெட்டு தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வந்து இந்த வைக்கோல் காய வைக்கக்கூடாது, வெயிலையும் காய வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு விதைகள் வந்து நம்ம வெளியே நிறைய பேர் பண்ணுறாங்க, லேப்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம நண்பர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம்.
1: காளான் வளர்ப்புக்கான விதை அது ஏதாவது குறிப்பிட்ட ரகங்கள் இருக்குங்களா?
0: அதில் இருக்குங்க சார். உங்களுக்கு இப்போ சிப்பி காளான் பொறுத்த வரையும் கெனடியன் ஒயிட், பிங்க் ஆயிஸ்டர், ஹெச்யூ கிரே கலரில் இருக்கும், சாகர் காஜு, பிஎஃப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த பிஎஃப்ன்ற வெரைட்டி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹெச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதைகள் நம்ம கேட்கும்போது அவங்க வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த விதையை வாங்கிப்போம். ஸோ நம்ம காளானுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் நம்ம வைக்கோலை போடுவோம். ஸோ அந்த கவர் சைஸ் பார்த்திங்கன்னா 12x24
1: உருளை மாதிரி இருக்கும்.
0: அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விதை, ஒவ்வொரு லேயர் வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, அதை போட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுரும்.
1: அந்த உருளைக்குள்ளே எவ்வளவு வைக்கோல் போய் சேரும்?
0: உங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோ வரையும் போகும் சார்.
1: 2.5 கிலோ
0: 2.5 கிலோ
1: அதுக்கு முன்னாடி அந்த வைக்கோல் வந்து நீங்கள்
0: கட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், கட் பண்ணியும்
1: பண்ணலாம்.
0: நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 பேக் 60 பேக் போடுறீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இன்னொன்று, ட்ரையாக வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பூஞ்சானம் வளருது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் கட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அந்த மிஷினுக்கே ஒரு 20-30,000 வைக்கணும் நம்ம சாஃப் கட்டருக்கு. ஸோ இனிஷியலாக பண்ணும்போது சாஃப் அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஸோ நாங்கள் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம்.
1: ஸோ சாஃப் கட்டர் வச்சுருக்கோம்
0: சாஃப் கட்டரில் வச்சுட்டு அதை விதையெல்லாம் போட்டுட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் போட்டால் அதுக்கான ஆக்சிஜன் உள்ளே போகும், வளர்கிறது ஈஸியாக இருக்கும்.
1: இது அந்த உருளையில்?
0: ஆமாம், உருளையில் அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மைக்ரோ போட்டியை போட்டு ஒட்டிடுவோம். நம்ம அந்த மெடிக்கல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்.
1: ஆமாம்.
0: அது எதுக்குன்னா, தேவையில்லாமல் வேறு ஏதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்து அதை பிரச்சனை வருன்றதுனால அதை நாங்கள் ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு
1: ஓட்டை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை போட்டு
0: ஒட்டி வச்சிடும். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப மெல்லிய ஓட்டைகள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு காற்று போகிறது அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் அது. அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காளான் பண்ணையில் வைப்போம். அந்த நம்ம சொன்ன இல்லைங்களா, அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சிருவோம். ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டட். ஃபேன் ஒரு 10 நிமிஷம் ஓடும், ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு. அந்த பேடுக்கும் தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாமே ஆட்டோமேஷன், அது பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. ஒன்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு அது வேலையை
1: ஓடிட்டுருக்கோம்,
0: அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த வச்சது இதுலேருந்து ஒரு 20-25 நாளில் ஃபஸ்ட்டு ஈல்டு, ஃபஸ்ட்டு காளான் வரும். நம்ம அந்த பேப்பர் விட்டுருக்கோம்லிங்களா, அதை அதுவே தானாக கிழிச்சிட்டு வெளியே வந்துடும். நம்ம அதுவும் கிழிக்க தேவையில்லை. ஸோ வந்ததே கரெக்டாக ஒரு மொட்டு வந்தோன்னா 3-4 நாளில் பறிக்கிற பதத்துக்கு வந்துடும். வந்து அதை பறிச்சுட்டு பிரிச்சுட்டு பேக் பண்ணி கடைக்கு அமைச்சிருவோம். ஒரு காலம்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 ஈல்டு வரையும் வச்சுருப்போம்.
1: ஒரு காளான் அப்படின்னா
0: ஒரு உருளையிலிருந்து
1: மூணு டு

0: நாலு வாட்டி. ஃபஸ்ட் டைம் நல்லா பெருசாக வரும், ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாகும், மூணாவது கம்மியாகும், நாலாவது இன்னும் அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும். கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ மேக்ஸிமம் எடுக்கலாம் நீங்கள். எடுத்து அதை நாங்கள் மார்க்கெட்டுக்கு
1: அந்த ஒரு உருளையிலேருந்து ஒரு முறை எடுக்கிற காளான் சொல்கிறீங்களா?
0: மொத்தமாக அதோட 3 to 4 ஈல்டு சேர்த்து 1 to 1.5 கிலோ.
1: அது எவ்வளோ நாள் அந்த 3 to 4 ஈல்டுங்கிறது?
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து ஒரு 30 நாள் வச்சுங்க, ரெண்டாவது அதுலேருந்து 10 நாள் ஒரு 60 நாள் வச்சுங்க.
1: அதிகபட்சம் 60 நாள் இருக்கும்.
0: 60 நாள் அதிகபட்சமாக.
1: அதில் 1.5 கிலோ அதிகபட்சம்.
0: அதிகபட்சம் 1.5 கிலோ. நீங்கள் பேக் சைஸ் பெருசாக்குனீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். 12 to 24 இல்லாமல் நீங்கள் 14 to 28 அந்த மாதிரி சைஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2-3 கிலோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அது மாதிரி நம்ம அதிகபட்சம்
0: பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதையும் போடணும், அந்த
1: வைக்கோலும் வைக்கணும்.
0: பட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 14 to 24 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போகிற சைஸ் வந்து 14 to 28 போட்டுவிட்டோம். 12 to 20 பெருசு.
1: முதல்ல போகும்போது சின்னதாக போகிறது
0: நல்லது.
1: ஏன் அப்படி?
0: உங்களுக்கு பேக் போகிற பழக்கம் வரணும் இல்லைங்களா? பழக்கம் வரணும். உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்சு ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இதில் மெயின் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ராப்ளம் வரும்னா வைக்கோல் வாங்குறது தான். நீங்கள் வைக்கோல் கரெக்டாக

0: இல்லை, ஆரம்பிக்கும் போது 14x24 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போகிற சைஸ் வந்து 14x28 போட்டுட்டோம்.
1: 12
0: பெருசு
1: முதல்ல போகும்போது சின்னதாக போகிறது,
0: சின்னதாக போகிறது நல்லது.
1: ஏன் அப்படி?
0: உங்களுக்கு பேக் போகிற பழக்கம் வரணும் இல்லைங்களா? பழக்கம் வரணும். உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்சு ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இதில் மெயின் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ராப்ளம் வரும்னா வைக்கோல் வாங்குறது தான். நீங்கள் வைக்கோல் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் வாங்கலைன்னா மாட்டி.
1: என்ன வைக்கோலில் வாங்குறது என்னங்க இருக்குது?
0: நீங்கள் வைக்கோல் வந்து நல்லா கனமாக இருக்கணும், நீட்டமான வைக்கோல் ஆகணும். 1010 வெள்ளை புன்னி, ஸோ அந்த மாதிரி கன ரக மோட்டை ரக அரிசி வர்றது எல்லாமே வைக்கோல்
1: பெரிய வைக்கோலாக இருக்கும்,
0: பெரிய வைக்கோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வர நெல், அந்த மாதிரி நெல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் வைக்கோல் வாங்கினீங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்கும் நமக்கு.
1: ஆக மோட்டார் ரக நெல் அந்த வைக்கோலை வாங்கிக்கிறது நல்லது.
0: நல்லது. அதை வாங்கி அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு கொட்டகை போட்டு அதை ஸ்டோர் பண்ணணும். சும்மா வச்சுட்டு நம்ம தார்பாலின் போட்டு மூடினாலும் நல்லா இருக்காது.
1: வேற எப்படி முடிவீங்க? வேற எப்படி ப்ராசஸ்?
0: நீங்கள் ஒரு ஷெட்டு வச்சிடணும் சார், ஒரு ஷெட்டு. அதுக்காக வைக்கோல் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஷெட் இருக்கணும். அப்போ தான் இப்போ மலையில் நினைஞ்ச வைக்கோலை வந்து மாடி தின்னாது.
1: ஆமாம்.
0: ஸோ அதே தான் இதுவும்.
1: அப்போ காளானுக்கு உதவவே
0: உதவாது அது. ஸோ அதனால் அது ப்ராப்பராக ரெடி பண்ணுறது பெட்டர்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சம்மர் கோடை காலங்களில் அந்த வைக்கோல் வாங்கிக்கிறது நல்லது.
0: ஆ, வைக்கோல் வாங்குறது நல்லது.
1: இப்போ இந்த சம்பா தாளடிலாம் ரூடிக்கு வரும், அதை வாங்கிக்கலாங்களா?
0: அதில் வாங்கிக்கலாம்.
1: இப்போ இந்த மாதிரி வைக்கோல் வாங்கி வச்சுக்கிறீங்களே, இது வந்து வருஷம் முழுக்க நம்ம பயன்படுத்தலாமா?
0: பயன்படுத்தலாம் சார்,
1: அதில் ஒன்றும் பிரச்சனை வராது.
0: அதுக்கு தான் அந்த ப்ராப்பரான நீங்கள் அந்த கொட்டகை இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு.
1: இது போல் ஒரு உருளையிலேருந்து நமக்கு 1.5-1.5 kg காளான் கிடைக்குதுங்க. இதை வந்து வைக்கோல் எடுக்கிறோம், சாஃப் கட்டரில் போட்டு நறுக்கிறோம், அதை வந்து இதில் போட்டு அவிக்கிறோம், அல்லது கெமிக்கலில் போட்டு கிருமி நீக்கம் பண்ணுறோம், உருளையில் அடைக்கிறோம், கூடவே விதையும் போடுறோம். நமக்கு 1 மாதம் கழித்து காளான் வந்துடுது. எல்லாம் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. காளான் வராமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா
0: அது வருமா? வரும். நீங்கள் வைக்கோல் செலெக்ஷன், அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, உங்களுக்கு வைக்கோல் நல்லா இருந்ததுன்னா. இன்னொன்று வந்து, நீங்கள் வைக்கோல் வந்து ரொம்ப ஈரப்பதமாக போட்டுட்டிங்கன்னா நீங்கள் போடுற விதையில் இருக்கிற அந்த பூஞ்சானம் வந்து வளராது, அது அழிக்கணும். விதையும் அழிக்கணும்,
1: விதையும் அழிக்கணும்.
0: அப்போ அந்த உங்களுக்கு அந்த உருளை வந்து வெள்ளை கலரில் மாறணும். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். இது என்ன, ஸ்டேஜ் மாறாமல் போயிட்டு அது வந்து குப்பைக்காலன் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேகை எடுத்து நம்ம வெளியே தூர வீசுறது நல்லது. இதுலேயும் உங்களுக்கு பூச்சிகள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அது வந்து நீங்கள் ரெகுலர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும்,
1: பார்த்துக்கிட்டே
0: இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது, வேப்ப எண்ணெய் மேலே படாமல் கீழே தரையில் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேடு வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா அந்த நெடி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே ஒரு மணி நேரம்.
1: அது வந்து காளான் அந்த உருளை அல்லது காளான் வித்துக்களை வந்து பாதிக்காது?
0: பாதிக்காது. அது நமக்கு அந்த கவரில் போட்டு உள்ளே இருக்கிறதால பிரச்சனை கிடையாது.
1: காளான் வளர்க்கலாம், காசு பார்க்கலாம், எல்லாம் சரிங்க. இதில் என்ன சிரமம் வரும், அதுதான் முக்கியமானது.
0: மார்க்கெட்டிங் சார்,
1: மார்க்கெட்டிங் தான் சிரமம்.
0: மார்க்கெட்டிங்
1: நான் கண்டாமினேஷன் சிரமம்னு சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன்.
0: மெயின் வந்து மார்க்கெட்டிங் சார். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்.
1: காளானில் என்னென்ன வகையான ரெசிபிஸ் என்ன சார் தயார் பண்ணலாம்?
0: மெயின் சூப் சார், ஃபஸ்ட்டு சூப்.
1: சூப்பு தான்
0: சூப்பு. அடுத்து காளான் 65,
1: கிரேவிஸ்,
0: அப்புறம் இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த செட்டிநாடு ஸ்டைல், அதில் எல்லாமே நீங்கள் காளானில்
1: பண்ணலாம்.
0: இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த சூப் பவுட்ரும் பண்ணுறாங்க. இப்போ இந்த காளானை வந்து
1: பவுட்ரா
0: காய வச்சுட்டு அதை பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்து இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் அந்த மாதிரி கொடுக்க ஊறுகாய் செய்யலாம். அதில் காளானில் ஊறுகாய் செய்யலாம். நிறைய அதிகமாக போகிறது சூப். சூப் நிறைய நீங்கள் ரோட்டுக்கடலே பார்த்தீங்கன்னா இந்த காளான் சூப்னு வச்சுருப்பாங்க. இந்த சூப்பு தான் நிறைய செய்வாங்க.
1: காளான் மசாலா நிறைய செய்கிறாங்க.
0: ஆமாம். இப்போ நிறைய இந்த நம்ம சென்னையில் பர்கர்லாம் வச்சு செய்கிறாங்க சார்.
1: காளான் வச்சா
0: காளான் வச்சு பர்கர்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கடைகள் நிறைய, நானே ஒரு 2-3 கடைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
1: இந்த மாதிரி காளான் வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிரியப்படுறார். உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு டிகிரி படித்தவர் ஒரு சுய தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க
0: சார்? அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் மாதிரி வைக்கிறோம் சார்.
1: அப்படியா?
0: ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது, மாதத்தில் 2வது சனிக்கிழமை இருக்கும்.
1: ஸோ அவங்க உங்கள் பண்ணையில் பண்ணுறீங்க?
0: எங்கள் பண்ணையிலையா சார். அவங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து கற்றுக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இன்னும் எங்களுக்கு புரியல, எங்கள் கூட சேர்ந்து 1 வாரம் வேலை கூட செய்யலாம். அவர்
1: அப்படி
0: அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறோம் நம்ம.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்க.
0: 8122196884.
1: இதில் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த காளான் வளர்ப்பு சம்மந்தம்
0: வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு
1: பண்ணுறீங்க. இன்னும் இதில் வேறு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல்கள் இந்த காளான் வளர்ப்பில்
0: சார்? காளான் பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழிலும் நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்னென்ன வருது நம்ம, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட வேறு பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அது அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: எப்பயுமே முதல்ல சின்னதாக செய்யணும், அப்புறம் பெருசாக
0: ஆரம்பிக்கும்
1: ஒரு சுய

0: தொழில் வாய்ப்புக்கான ஒரு தொழில் இந்த காளான் வளர்ப்புன்னு சொல்லுவீங்களா?
1: தாராளமாக சார், 100%.
2: என்ன மருதானியக்கா, கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தகவல்களை எம்பிட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாருல்ல.
3: முத்தழகு, விவரங்களை கேட்ட பிறகு எனக்குள்ள புது தெம்பே பறந்துடுச்சு.
2: அக்கா, அது எனக்கே உங்க முகத்தை பார்த்ததும் தெரியுதே, உங்க முகம் இப்ப பிரகாசமா இருக்கு.
3: இந்த விவரத்தை என் மகன் கிட்ட முதல்ல சொல்லணும் புள்ள.
2: கண்டிப்பாக்கா, கை கொடுக்க காளான் வளர்ப்பு இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஆறுமுகத்துக்கிட்ட இந்த விவரத்தை எடுத்து சொல்லி பயிற்சியும் எடுத்துக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதையும் கேளுங்கக்கா.
3: அது என்ன முத்தழகு?
2: ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய் ஸ்ரீதர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. அதையும் கேளுங்க.
4: ரெண்டு சின்ன பயிர்கள், மருத்துவ குணம் அதிகமாக கொண்ட ரெண்டு சின்ன பயிர்கள், அது தரக்கூடிய ஏராளமான உபயோகங்கள், இதை பற்றி தான் இந்த நறுமண பயிர்கள் இதில் நம்ம கேட்க போகிறோம். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பயிர்கள் வந்து ரோஸ்மேரி மற்றும் தைம். தைம் அப்படிங்கிற பயிர் வந்துட்டு நமக்கு சாதாரணமாக தெரியும், தமிழில் வந்து அதை ஹோம திரவம் சொல்லுவாங்க. திரவம் இல்லைனா வந்துட்டு பொடி, இந்த மாதிரி அந்த பயிர்களின் மூலமாக மதிப்பு கூட்டி அதை வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி ரோஸ்மேரியும், ரோஸ்மேரியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இந்த ரெண்டு பயிர்களையும் வந்துட்டு போதுமான விளைச்சல் இங்கே இல்லாத காரணத்தினால வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5-star ஹோட்டல்ஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இதில் எல்லாத்துலேயுமே உபயோகப்படக்கூடிய பொருட்களாகவும் இந்த ரோஸ்மேரி மற்றும் தைம் பயன்படுது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்கள்லையும் ரெண்டு ரகத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்மேரி ஊட்டி 1, தைம் ஊட்டி 1. இந்த ரெண்டு ரகத்தை பற்றியும், இந்த ரெண்டு ரகத்தில் எப்படி வந்துட்டு மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரோஸ்மேரி எடுத்துப்போம். ரொம்ப புஷ்ஷி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதனோட இலைகள் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும், இலைகளினுடைய அம்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடித்த ஊசி மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு கையில் எடுத்து சாதாரணமாக நல்லா தேய்ச்சி மோந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். கற்பூரம் போல் ரொம்ப கடுமையான வாசம் வீசக்கூடிய ஒரு பயிர் ரகம் இது. ஒரு முறை நட்டாலே போதும், இதுக்கு 8-10 வருஷத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக வருமானத்தையும் உங்களுக்கு பெருக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம தைம்னு எடுத்துக்கிட்டோன்னா, தைமும் ரோஸ்மேரி மாதிரி ஒரு சின்ன செடி தான், ஒரு அடிக்கு குறைவாகவே தான் வளரும். அது எப்போவுமே லேசான மருத்துவ வாசனை குணம் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு தைமால் அப்படிங்கிறக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பொதுவாக இந்த ஜீரண பிரச்சனைகள், காய்ச்சலோ இல்லை ஒரு இரும்பலோ இருந்ததுன்னா இதை உடனே ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இது வந்துட்டு நிறைய இடங்களில் உபயோகப்படுத்தப்படுது, இயற்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு செடியுமே வந்துட்டு புதினா குடும்பத்தை சேர்ந்தது, லேமியேசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூரிய ஒளி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் வந்துட்டு அதிகமாக தேங்கி நின்னா இந்த செடி வந்துட்டு அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் விவசாயிகள் இதை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீர் போகக்கூடிய ஒரு வடிகால் அமைச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே சமயம் 8-10 வருஷம் வரைக்கும் இந்த பயிர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பல ஆண்டுகளாக வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்லையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஊட்டி 1 ரகத்தை இந்த ரெண்டு பயிர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000-2000 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இந்த பயிரை விளைய வைக்கிறது ஒரு நல்ல மகசூலை ஈட்டி தரும். அதே மாதிரி முழு சூரிய ஒளி தேவை, 15-25 டிகிரி செல்சியஸ் குள்ளே தான் இந்த பயிர்கள் வளரும். அதுக்கும் மேலே வெப்பநிலை அதிகமாச்சுன்னா இந்த பயிரினால் தாக்கு பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் மண்ணில் வந்துட்டு நீர் எப்போவுமே வந்துட்டு வடிஞ்சே இருக்கணும். நீர் தேங்கி இருந்ததுன்னா இந்த ரெண்டு பயிர்களும் வந்துட்டு அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும். ரோஸ்மெரியோ இல்லை தைமோ நீங்கள் வந்துட்டு பயிரிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மண்ணை ஒரு தடவை பரிசோதனை செஞ்சுக்கோங்க. மண்ணை பரிசோதனை பண்ணும் பொழுது pH வந்துட்டு 5.5-7 வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்களும் வந்து தட்பவெப்ப நிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்துட்டு நமக்கு சூழலை வந்துட்டு ஏற்படும்.

பயன்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரோஸ்மேரியும் தைமும் வந்துட்டு விதையினால் சாகுபடி செய்ய முடியாது, அதனால் தண்டு குச்சிகளை வச்சு தான் சாகுபடி செய்ய முடியும். அதே மாதிரி தைம் செடிகள் வந்துட்டு ரொம்ப விதை சின்னதாக இருந்தாலும் விதை மூலமாகவும் வந்துட்டு ஒரு சிலர் வளர்க்குறாங்க. ஆனால் பொதுவாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பயிர்களுக்கும் தண்டு குச்சிகள் மூலமாக நீங்கள் வந்துட்டு வளர்க்குறது தான் சிறப்பான முறையாகவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு பயிர்களுமே வந்துட்டு புஷ்ஷி நேச்சர், ஒரு அடிக்கு மேலே வளராது, அதே நேரத்தில் சைடில் வந்து நிறைய வரும். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில உள்ள கேப் வந்து 45x45 cm இல்லை 60x45 cm ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் நடுவில், இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டோன்னா இந்த பயிர்கள் வந்துட்டு நல்ல சீரான காற்றோட்டம், சீரான சூரிய ஒளி இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். தைமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ரோஸ்மேரி 45x45 தைம் 30x30, இவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இந்த பயிர்களில் இருந்து எண்ணெய்களை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்ணெய்க்கு உண்டான குவாலிட்டியை வந்துட்டு தழை சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது குறைச்சிரும். அதனால் அளவான தழை சத்து, அளவான மணிச்சத்து, அளவான சாம்பல் சத்து இதை வந்துட்டு நீங்கள் போடுறதன் மூலமாக இந்த பயிர்களை வந்துட்டு நல்ல மகசூல் ஈட்டி தரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். அறுவடையை பொறுத்த வரைக்கும் ரோஸ்மேரி வந்துட்டு நடவு செஞ்சதுலேருந்து 5-6 மாதத்தில் ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3-4 முறை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யறது எப்படி செய்யணும்னா, செடி வளர்ந்து அதனுடைய இளம் தளிர்கள், அதாவது சின்ன சின்ன லீஃப் இருக்கும், அந்த லீஃப் வந்துட்டு மேலே 15x20 cm பகுதி இடைவெளியில் இருக்கும், அந்த நுனியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். கடினமான தண்டு பகுதியை எப்போவுமே கட் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஸ்மேரியில். தைமம் கிட்டத்தட்ட ரோஸ்மேரி மாதிரி 4-5 மாதத்தில் முதல் அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து 2-3 முறை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தரையிலிருந்து 5-10 cm உயரத்தில் இருக்கக்கூடிய செடிகளில் எண்ணெயுடைய போர்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இலைகளை நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி இதை ட்ரை பண்ணி அதிலிருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை பூக்க தொடங்குற நேரத்தில் நீங்கள் அறுவடை செஞ்சு அதை வந்துட்டு நீங்கள் ஆயில் எடுக்கிறதுக்கு உட்படுத்தணும். காரணம் என்னென்னா, அந்த பூக்க தொடங்குற சமயத்தில் தான் வந்துட்டு இந்த தைமில் வந்து ஆயில் நிறைய சேரும். சாதாரணமாக நம்ம ஆயில் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுவோம், வேப்பரைசேஷன் மூலமாக பண்ணுவோம், ஆவி மூலமாக அதை டிஸ்டில் பண்ணி அந்த ஆயில் எடுத்து தான் நம்ம கொடுப்போம். அந்த ஆயிலில் நல்ல நறுமணம் வரணும், அந்த ஆயில் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கணும் அப்படின்னா பூக்கிற சமயத்தில் நீங்கள் அறுவடை பண்ணுறது தான் வந்துட்டு தைமை பொறுத்த வரைக்கும் உகந்த விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உலர வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உலர்த்தத்துக்கு வந்துட்டு நமக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் இருக்குது, இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கிட்டத்தட்ட 35-40 °C வெப்பத்தில் இதை நீங்கள் உலர வச்சிங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிட்டு அது நல்லா உலர்ந்து வரும். அந்த உலர்ந்து வர இதில் வந்துட்டு நல்ல மனம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரோஸ்மேரியையோ இல்லை தைமையோ ட்ரை பண்ணி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். ரோஸ்மேரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சக்கையை நிறைய பேர் வந்துட்டு போட்டுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளற ஹைட்ரோசால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர் இருக்குது, அது ரோஸ்மேரி வாட்டர்ன்னு சொல்லி நிறைய பேர் மார்க்கெட் பண்ணவும் செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எதுக்காக அப்படின்னா மாய்ஸ்சரைசர், நம்ம சாதாரணமாக வந்துட்டு வின்டர் க்ரீம்னு சொல்லுவோம், மாய்ஸ்சரைசர் செய்யறதுக்கும் ஹேர் ஆயில் இதெல்லாம் செய்யறதுக்கும் வந்துட்டு இந்த ஹைட்ரோசால் வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக பயன்படுது. இப்போது இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் விற்கிறதுக்கு முதல்ல FSSAI சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்கிறீங்கிறதுனால FSSAI உரிமம் வந்துட்டு நம்ம பெறணும். அதற்குரிய மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் அதனுடைய விதிமுறைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு கெமிக்கல் அதிகமாக தேவைப்படலை. காரணம் என்னென்னா இதுக்கு பெஸ்ட் டிசீஸ் கிடையாது, அதனால் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம பண்ணுறதுனால இது இயற்கை வேளாண்மை சான்றிதழை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பலத்தை நமக்கு கொடுக்கும். மேற்கொண்டு ஏற்றுமதிக்கு தேவையான வழிவகைகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் முக்கியமாக ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே பெரிய அளவில் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல குறுகிய அளவில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் விரிவடைஞ்சிட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ளூர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாதீங்க, நகரப்புறங்களை டார்கெட் பண்ணுங்கள். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுற இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு இலைகளை உலர வச்சு அதில்

0: இருந்து எண்ணெய் எடுத்து அதை பொருளாக்கி நீங்கள் விற்கலாம். இல்லை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் நிலங்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு கூட்டாக வாங்கி அதை வந்துட்டு விற்பனை செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் வந்துட்டு மகசூலை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிராண்டாகவே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொருட்களை வந்துட்டு விற்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: என்ன மருதானேக்கா, ரோஸ்மரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: இந்த தகவலையும் கேட்டோம் பிள்ளை, அருமையெல்லாம் இருந்துச்சு. இந்த நறுமண பயிர்களை மகசூல் பண்ணி அதுலேயும் நல்ல வருமானம் எடுக்கலாம் போல இருக்கு.
1: ஆமாக்கா, இந்த சந்தை வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இதை மதிப்பு கூட்டி விற்றா நமக்கு நல்ல வருமானம். இதுக்கும் பயிற்சி தராங்கக்கா.
2: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும்.
1: தொழில் வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கும் போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்?
2: ஆமாம் முத்தழகு, வாழறதுக்கான வழி கிடைச்சிடுச்சு, இனி நான் ஏன் வாடணும்?
1: அப்படி சொல்லுங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024 தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற விழாவில் கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. அமரன் படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெற்றார். மகாராஜா படத்திற்காக அனல் அரசுக்கு சிறந்த சண்டை பயிற்சியாளர் விருது வழங்கப்பட்டது. சிறந்த ஒலிப்பதிவிற்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேனுக்கும், சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிஹரசுதனுக்கும் வழங்கப்பட்டது. மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27000 பேரில் 2708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசனத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடம் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்பாய் கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் மதுரை வானொலி நிலையம். நேயர்களே, மதுரத்தென்றல் கேட்கவிருக்கிறீங்க. மதுரத்தென்றலில் முதலாவதாக செல்லமே திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது. ஆகாஷ்வாணி மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்ருக்கிறது மதுரத்தென்றல். இனிய பாடல்கள் இசைத்து கொண்டிருக்கிறது நேயர்களே. இன்றைக்கி மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம என்ன பாட்டு கேட்குறோம், அதாவது ஒரு தீம் பேஸ்டாக எப்போவுமே கேட்கணும் அப்படின்னு பாடல்கள் வழங்குறது உண்டு. அப்படி இன்றைக்கி என்ன தீம் அப்படின்னா திருமண பாடல்கள். இதுதான் தீம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியே கலகலப்பாக இருக்கும்ல, அந்த கலகலப் சத்தத்தோட ஒரு நல்ல வைபோட பாட்டு கேட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த பாடல்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கிற பாடல் போஸ் திரைப்படத்திலேருந்து, ரொம்ப அருமையான பாடல். இதோ காட்சலைகளில்

இசைத்துக் கொண்டிருக்கிறது இன்னிசை பாடல்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிற பாடல் பரமசிவன் திரைப்படத்திற்காக ஒரு இனிய பாடல். இதோ கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். மதுரத்தென்றல் இனிமையான திருமண பாடல்களாக இன்றைக்கு மதுரத்தென்றல் இசைத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா இந்த பாடல் இல்லாமல் எப்படி திருமண பாடல் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு அழகான கற்பனையான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கும். சாமி திரைப்படத்திலிருந்து கே.எஸ். சித்ரா குரலில் பாடல் இதோ கற்றலைகளில்

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
2: துள்ளி துள்ளி போகும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க நேயர்களே. நினைவு பெறுகிறது மதுரத்தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். இந்த நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியே.
4: இப்போ உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன பிற நட்பு வட்டாரங்கள் இருக்காங்களா சார்?

0: இலக்கிய வட்டாரங்களில் வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. என்னுடைய பள்ளி பருவ நண்பர்கள் இங்கே இருக்காங்க, கணேசானந்த், ரவிக்குமார், எல்லாருமே வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், எல்லாருமே வந்து பணியில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க.
1: இப்போ அவங்களோட காண்டாக்டில் இருக்கு,
0: இப்போ அவங்களோட காண்டாக்டில் இருக்கோம்.
1: எந்த ஒரு அரசு ஊழியர் அப்படினாலுமே கண்டிப்பாக ஒரு நாள் ஓய்வுன்னு ஒன்று வரும். நீங்கள் ஓய்வு பெற்ற அந்த நாளுடைய பசுமை மாறாத நினைவுகள் இருந்தால் எங்கள்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: சார், நான் ஓய்வு பெற்ற வந்து 2023 மே மாதம் 31 அந்த மாதம் வந்து நான் ரிட்டையர் ஆனேன், திருநெல்வேலியில் ரிட்டையர் ஆனேன். ஆனால் என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, நான் ஆஃபீஸ் போயிருக்கேன், வீட்டிலேருந்து ஃபோன் வருது, என் ஒய்ஃப் வலிக்கு பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு. அல்லறி அடிச்சுட்டு ஓடுனேன், அங்கே போனால் கால் ஃப்ராக்சர் ஆகி எங்கள் ஒய்ஃப் படுத்துருக்காப்போ. அப்போயே ஆஸ்பத்திரி கூட்டி போய் அங்கே போய் கட்டு போட்டு அவங்கள அப்படி மேடை கட்டோட வந்து மேடையை கூப்பிட்டு வந்தேன். என்ன பேசணும், மேடையில் என்ன பேசணும்னு நான் நினச்சிருந்தாலும் அதெல்லாம் போய் பேசவே இல்லை, பேசவும் முடியலை. ஆனால் நண்பரில் போகிறேன், என்னை வீட்டுக்கு வாங்க, என்னால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி அதை மட்டும் கூப்பிட்டு வந்தவங்களுக்கு போகிற சாப்பாடு போடும் நைட்டு. என் ஒய்ஃப் நாற்காலியிலேருந்தே மேற்பார்வை பார்த்தாங்க. அது என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அமைஞ்சு போச்சு.
1: ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு இப்போ லைஃப் எப்படி சார் போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
0: ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார் ரிட்டைர்மெண்ட்டுக்கு பின்னாடி.
1: எல்லாருக்கும்
0: அதாவது சார், நான் 2023 ரிட்டைர்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த வருஷத்துலேயே ஆஃபீஸில் இருக்கும்போதே வந்து நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அம்மாவை பற்றியும் ஒரு கவிதை எழுதினேன், சொல்ல முடியலை. பட் ஆனால் வந்து அந்த புக்கை வந்து எப்படியா ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி 31 நான் மே மாதம் 31 ரிட்டையர் ஆகிறேன், அதுக்கு முன்னாடியே வந்து புக்கு ரிலீஸ் வச்சேன், கௌரியின் கற்பனை கிறுக்கல்கள் அப்படின்னு ஒரு கவிதை. ஆனால் முழுக்க முழுக்க கவிதை வந்து காதல் கவிதையில் அமைஞ்சு வச்சு. ஆனால் தலைப்பு வந்து என்னென்னா, ஆனால் அவன் அகர வரிசையில் அதுதான் தலைப்பு, காக்கா கி கி குக்கு அந்த மாதிரி மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் தலைப்பாக வச்சு நான் வந்து கவிதை எழுதினேன். அந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து கௌரியின் கற்றதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோகாசனம் பற்றி, நான் வந்து யோகாசனத்தில் வந்து ஓரளவுக்கு தெரியும், அது யோகாவை பற்றி ஒரு புக் எழுதினேன். அதுக்கப்புறம் வந்து கௌரியின் செயல் ஒன்று பார்வை இரண்டுன்னு சொல்லிட்டு ஒரு செயல், அந்த செயலை பற்றி ஒரு விதமாக நேர்மறை அல்லது எதிர்மறை ரெண்டு விதமாக எழுதினேன், கௌரியின் செயல் ஒன்று பார்வை இரண்டு. அதுக்கடுத்து கௌரியின் அறிவியலும் ஆன்மீகமும், அதாவது ஒவ்வொரு ஜனவரியும் தை பிறந்தவனே என் புக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டேன் சார். திருநெல்வேலியில் கலைப்பதிப்பகம் ஒன்று இருக்குது, அவங்க மூலமாக தான் இதை வெளியிட்டுட்டு வரேன், இனிமேலும் வெளியிடுவேன். அந்த வகையில் இப்போ நான் வந்து அடுத்து வந்து கௌரியின் முரண்பாடுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய எழுத்து பணி ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டிமன்றங்கள் வேறு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பட்டிமன்றங்களுக்கும் போகிறேன், எழுத்து பணியும் இருக்குது, இலக்கிய பணிகள் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது.
1: வந்து எப்படி ஒரு புத்தகம் எழுதக்கூடிய ஆர்வம், அந்த சிந்தனைகள் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
0: இந்த தாக்கம் வந்து எங்கள் அப்பா தான் சார். அப்பா வந்து லைப்ரரியன், நூலகனாக இருந்தார். கண்டிராஜன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5வது போயிட்டேன். 5லேருந்து 10 வரை ஏறத்தால் ஒரு 5 வருட காலங்கள் வந்து பள்ளிக்கூடம் மட்டும்னா நேராக வந்து நூலகத்தில் போய் உட்காந்துருவேன். லைப்ரரி மூடுறதடிக்கும் நான் வந்து புத்தகங்கள் ஏதாவது ஒரு புத்தகங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி அந்த வாசிக்கும் பழக்கங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்குள்ளே எங்கள் அப்பா வந்து ஊட்டி விட்டாங்க. அதனுடைய தாக்கமாக என்னங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த எழுத்து ஆர்வம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. கவிதை எழுதுன ஃபஸ்ட்டு கவிதை எழுதுனேன், அது வந்து அங்கீகாரம் கிடச்சதுனால அடுத்தடுத்து வந்து எழுதக்கூடிய வந்து ஒரு ஆர்வங்கள் மற்றவங்களோட அந்த இலக்கிய சிந்தனை உள்ளவர்கள்லாம் வந்து பேசி பேசி பேசி நீங்கள் அடுத்த புத்தகம் எழுதுங்கன்னு ஊக்குவித்தார்கள். அது வந்து எனக்கு வந்து உத்வேகமாக அமைஞ்சது, அதனால் வந்து ஓடிக்கிட்டுருக்கு என்னுடைய பணி, இலக்கிய பணி ஓடிக்கிட்டுருக்கு.
1: உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் என்னங்க சார்?
0: என்னுடைய பொழுதுபோக்கு என் குழந்தைகளோட விளையாடுறேன் சார். ஏன்னா எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து 55 குழந்தை பிறந்தது, கௌரி ஜெயபாலன், கௌரி ஜெயப்பிரியா ரெண்டு பேரும். இப்போ 9 தான் ஆகுது, அவங்களோட நேரம் செலவுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான மனநிறைவான இது தருது சார். பிள்ளைகளோட வந்து சந்தோஷமாக இருக்கு, அதுகளோட நேரம் செலவழிக்கிறேன் நான் வந்து. இது இன்னும் மற்றவங்களாம் பார்த்தீங்களேன், என்னுடைய வயசில் எல்லாருமே வந்து குழந்தைகள் வந்து வளர்ந்துருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, இப்போ தான் எங்களுக்கு வந்து இளமை திரும்புகிற மாதிரி இருக்குது. அதுகளோடு சேர்ந்து நாங்களும் வந்து ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ணுறோம். குழந்தைகளோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்க தான் எங்களுடைய பொழுதுபோக்கு.
1: ஓகேங்க சார். 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த இந்த சமுதாயத்தில் உள்ள மாற்றங்களுக்கும் இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் உள்ள மாற்றங்கள் என்னங்க சார் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்?
0: இங்கே தான் சார், அந்த காலத்தில் வந்து நான் செருப்பு இல்லாமல் வந்து பள்ளிக்கூடம் போயிருக்கேன், ஆனால் இப்போ வந்து ஷூ இல்லாமல் பள்ளிக்கூடம் போக முடியலை. அந்த காலத்தில் கைவேசிலாம் கிடையாது, இந்த காலத்தில் கைவேசி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்தில் ஃபோனுங்கிறது என்னங்கிறது எனக்கு தெரியாது, குறிப்பிட்ட காலம் வர ஃபோனுங்கிறது பிஎஸ்என்எல்ல வந்து அந்த லேண்ட்லைன் கொண்டு வந்தாங்களே அதுக்கு முன்னாடி தான் ஃபோன் அப்படிங்கிறதே தெரியும். அதை எழுத்து இப்படி காலில் வச்சு பட்டன் இப்படி அமுக்கி அந்த காலகட்டம் போகுது. ஆனால் இப்போ கையிலேயே வச்சுக்கிட்டு என் பிள்ளை எப்படி அமுக்குது செல்ஃபோனில், எனக்கு தெரியாதுன்னா என் பிள்ளைகளுக்கு செல்ஃபோனில் தெரியுது. அதுகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது, செல்ஃபோன்

0: தான் சாப்பிடுது, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குதுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கே ஒழிய, ஆனால் சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் அது கிடையாது. செல்ஃபோன் இல்லாமல் அது என்றைக்கு சாப்பிடுதுகளோ அப்போ தான் வந்து உண்மையிலே வந்து அதுகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். மாற்றங்கள் வந்து நிறையா வந்துருச்சு சார். கணினி, அந்த காலத்தில் கணினிலாம் கிடையாது, இந்த காலத்தில் கணினி தான். அந்த காலத்தில் நம்ம வந்து பாடங்களை படிப்போம், இப்போ வந்து படிக்கிறது இல்லை, பூரமே வந்து ஆன்லைனில் செல்ஃபோனில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு, கண் கெட்டு போகுது. அந்த காலத்தில் கண் கல் வந்து நல்லா இருந்தது, இன்னமும் வந்து கண் பார்வை வந்து நல்லா இருக்குது, கண்ணாடி போடாமல் இருக்கும் அந்த. ஆனால் சின்ன பிள்ளைகள இப்போ பார்க்கும்போது வந்து படிக்கிற பிள்ளைங்க, ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற பிள்ளை கண்ணாடி போடுது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது
1: சார். அடுத்ததாக வந்து இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு துணையாக இருந்த ஒரு நபரை நன்றி சொல்லணும் அப்படின்னா யாரை சார் சொல்ல போகிறீங்க?
0: என்னைய இந்த நிலைமைக்கு இங்கே வந்து உட்கார வச்ச என்னை நண்பன் கணேசானந்த் ஒன்று, என்னை இலக்கிய பணிகளுக்கு உள்ளே இழுத்து விட்ட பாமணி அப்படிங்கிற நண்பர் ரெண்டு, என்னுடைய எழுத்துக்களை அங்கீகாரம் கொடுக்குற அளவுக்கு என் புத்தகங்களை வெளியிட்ட கலைப்பதிப்பது ஆசிரியர், எனக்கு உடனிருந்து இன்று வரை என்னை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க என் ஒய்ஃப், எங்கள் அப்பா அம்மா என்னை மறக்கவே முடியாது, என்னை அறிவு கொடுத்தவங்க அவங்க தான். ஸோ எல்லாருமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப உறுதியாக இருந்தவங்க.
1: இன்றைய கால இளைஞர்கள் வாழ்க்கையில் லைஃப்பில் நல்லா முன்னேறணும், நல்லா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை இல்லை அறிவுரை என்னங்க சார்?
0: எதுவாக இருந்தாலும் சரி, பெற்றவர்களையும் மதிங்க, மூத்தவர்களையும் மதிங்க, அவங்களுடைய அறிவுரை கேட்டு நடங்க. இப்போ நம்ம வந்து இன்ஜினியரிங் படிப்போம், ஆனால் இன்ஜினியரிங் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமாங்கிறது தெரியாது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் படிச்சிருப்போம் அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமாங்கிறது தெரியாது. கிடைச்ச வேலை எந்த வேலையோ அந்த வேலையில் நீங்கள் எப்படி முன்னேறலான்னு மட்டும் பாருங்கள், அது வந்து உங்கள் குடும்பத்தையும் முன்னேற்றும், உங்களையும் முன்னேற்றும். வேலையில் நேர்மையை கடைப்பிடிங்க. ஸோ நேர்மை வந்து உங்களை வந்து என்றைக்குமே வந்து முன்னுக்கு கொண்டு போகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பெற்றோர்கள் வந்து நம்மளை வந்து எவ்வளவோ கனவுகளோடு வளர்க்குறாங்க, அந்த கனவுகளை மீறி இளைஞர்கள்லாம் வந்து போதைக்கு அடிமையாகிடுறாங்க. போதை வந்து நம்ம நம்மளையும் சீரழிக்கும், நம்ம நாட்டையும் சீரழிக்கும். அது நமக்கு தயவுசெய்து வேண்டாம், அதை விட்டுருங்க. இளைஞர்களுக்கு அறிவுரை, நீங்கள் அறிவுரையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேறி நினச்சிங்கன்னா, தயவுசெய்து கட்டாயமாக போதை பக்கம் போயிடாதீங்க.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி சார், உங்களுக்கு அதாவது இந்த உங்களுக்கு பிடித்த பாடல் ஒன்று சொல்லுங்கள், நம்ம வானொலியில் ஒளிபரப்பலாம். அதாவது இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரினா எந்த பாடல் சார் உங்களுக்கு ஒளிபரப்பலாம்?
0: ஆட்டோகிராஃப் படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
1: அந்த பாடல்
0: ரெண்டு லைன் வேணா பாடலாமா?
1: ரெண்டு லைன் பாடுங்க.
0: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே.
1: நீங்க விரும்பின பாடல் நம்ம வானொலியில் நிச்சயம் ஒளிபரப்புவோம் சார். அதாவது உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை கொடுக்குற நம்பிக்கையில் ஆகாஷ்வாணி மதுரை சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீண்ட ஆயுளோட, நீண்ட ஆரோக்கியத்தோட நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நிலையத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு ஆகாஷ்வாணி மதுரையின் சார்பாக நன்றி, வணக்கம் சார்.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரைக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

இதுவரை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பி கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: கலகலகிட்டு கலகலகிட்டு எங்கள் வீட்டுக்குள் தேவதை வந்து விட்டா பார்த்துக்கு.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்கிறது மதுரத்தென்றல். இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி ஒரு திருமண பாடல்கள் சார்ந்த தீமில் தான் பாடல்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். திருமணம் சார்ந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம தொடர்ந்து கேட்க போகிற பாடல் காதலர் தினம். இந்த பாட்டு இல்லாமல் எப்படி கேட்கலாமா?

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் முதல் பாடலாக மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கேட்டிணைந்திருங்கள் காற்றலைகளில்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 9:30.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்றைய நிகழ்ச்சியில் இப்படிக்கு இயற்பியல், விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிகுமரன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எல்என்ஜி ரவிசங்கர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு இயற்பியல் சார்ந்த பல சுவையான சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை பற்றி நமக்கு சொல்ல நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்விகுமரன் அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
6: பொதுவாக இந்த இயற்பியல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் பயன்படுதுங்க சார்?
7: சூரியனோட வெளிச்சம் வந்து ஒரு ஒயிட் லைட்னு சொல்லுவோம், வெள்ளை நிறம். வெள்ளைங்கிறது நிறம் கிடையாது, அது மிக்சர் ஆஃப் ஆல் கலர்ஸ், எல்லா நிறங்களும் சேர்ந்தால் தான் வெள்ளையாக தெரியும். இப்போ வானவில் அதை காட்டி கொடுத்துட்டு உள்ள 7 நேரம் இருக்குங்கிறத அது பிரித்து காமிக்குது. மாலை நேரங்களில் சூரியன் மேற்க போகிறதுனால கிழக்க மழை பெஞ்சால் மட்டும்தான் வானவில் தெரியும் நமக்கு. கிழக்க பார்வையாளர் கிழக்கு செய்து மழை பெஞ்சால் கிழக்க வானவில் தெரியும். சில சமயம் அந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குது, ஃபஸ்ட்டு பிரைமரி ரெயின்போ, செகண்ட்
6: ரெயின்போன்னு.
7: சில நேரங்களில் ரெண்டும் தெரியும். அந்த ரெண்டு வானவில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் சிவப்பு மேலே இருக்கும், ஊதா கீழே இருக்கும், ஊதா மேலே இருக்கும். அந்த வெவ்வேறு ஆங்கிளில் போய் படுறது, ஒரு இதில் படுறதுக்கு ஒரு ஆங்கிள், ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வெளிச்சம் பட்டால் அது ஒரு நிறப்பிரியை. அதில் வந்து ஒரே ஒரு டோட்டன் ரிஃப்ளெக்ஷன் தான், ஒரு முறை மட்டுமே உள்ளே அக எதிரொலிப்பு நடந்து வருது. இந்த ரெண்டாவது ரெயின்போ ரெப்பேரம்ப ரேராக தெரியும். அப்போ ரெண்டு அக எதிரொலிப்பு உள்ளே நடக்கும் உள்ளேயே. ஸோ அது ஒரு அதில் இயற்பியல் இருக்குது, இதில் தான் இயற்பியலாக அரைஞ்சி வச்சிருக்கு.

0: ஸோ அந்த இயற்கை நடக்கிறதையும் எப்படி இதை எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்னு சொல்லி இன்றைக்கி தகவல் தொடர்பு எல்லாமே நம்ம நினைக்கிறோம் இன்டர்நெட் எல்லாமே சேட்டலைட் போய் வருதுன்னு அப்படி இல்லை. இன்டர்நெட்டோட முக்கியமான அதிகமான தகவல் பரிமாற்றம் நாடுகளுக்கு இடையே கடலுக்கு கீழே போகிற கேபிளில் தான் நடக்குது. இன்டர்நெட்டில் ஒளி அந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவாக தான் அது பயணிக்குது.
1: சரி,
0: அதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக தான் கொண்டு போகிறாங்க. அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் முழுக்க முழுக்க இந்த டோட்டல் இன்டர்நெட் ரிஃப்ளெக்ஷனுங்கிற இந்த வானவில் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால அப்போ எதனால் அப்படி உள்ளேயே போய் அந்த ஒரு நீர்த்துளிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் தான். இப்போ வெளிச்சம் அது வழியே கடந்து வெளியே அந்த பக்கம் போயிடலாம். ஏன் திரும்ப பறவைகள் பக்கமே வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் உள்ள ஒளி புகுந்ததுன்னா திரும்பி வர முடியும். அது இதை பயன்படுத்தி தான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போட்டு இன்றைக்கி உலகமே இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து நோ டைமில் இங்கேருந்து யாருனாலும் பேச முடியுது, நெட் வழியை கண்டாக்ட் பண்ண முடியுதுன்னா அந்த கேபிள் தான். அது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எல்லாமே இந்த இயற்பியல் தத்துவம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் தான். ரொம்ப அடிப்படையான இயற்பியல் தத்துவத்தில் தான் இவ்வளோ பெரிய தொழில் என்ன சொல்கிறது ஒரு தகவல் புரட்சியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏமா நம்ம வீட்டில் பயன்படுத்த இண்டக்ஷன் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ஒரு தீ கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்குன்னு பயன்படுத்துகிற தட்டையான சில உலோகங்களை தான் பயன்படுத்த முடியும். எல்லா பாத்திரத்தையும் அதில் வைக்க முடியாது.
2: அலுமினியம்லாம் வச்சு அது வந்து
0: சூடேறாது. அப்போ அந்த பாத்திரத்துக்கு என்ன தன்மை வேண்டியிருக்குன்னா எடி கரண்ட் அப்படின்னு சொல்லி எடி மின்னூட்டங்கள் அது ஏற்படுற மாதிரியான இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நம்ம மேலே கிளாஸ் டாப் தான் இருக்கும், கண்ணாடி மேல் பகுதி தான் இருக்கும். அதுக்கு கீழே மின்காந்த சுருள் இருக்கும், மின்சாரம் பாயக்கூடிய சுருள் இருக்கும்.
2: அது என்ன மாதிரியான அந்த கண்ணாடி தகடுங்க சார்? ஏன்னா சாதாரணமாக எல்லா கண்ணாடியுமே வந்து அதிகமாக சூடேறப்போ வந்து அது தெரிச்சிடும், வெடிச்சிடும். அப்போ இது வந்து அவ்வளவு
0: பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நம்ம வீட்டில் உபயோகிக்கிற பொருள் வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் இந்த மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ் மைக்ரோவேவ் ஓவன் எல்லாமே விண்வெளி ஆராய்ச்சி இல்லை ராணுவ ஆராய்ச்சிக்கு அங்கே அவங்க அவங்களுக்கான கருவிகளை கண்டுபிடிக்க பயன்பட்டது தான் இங்கே வருது.
2: சரி,
0: இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட டேபிள் டாப் அந்த கிளாஸ் வந்து இது டைல் எதுன்னா அந்த அதிக வெப்பத்தை ராக்கெட் வந்து சேட்டலைட்டை சுமந்துக்கிட்டு போகிற ராக்கெட் வந்து விண்வெளியில் அட்மாஸ்ஃபியரில் போகும்போது அதிக உராய்வுனால தீப்பிடிச்சிட முடியும்.
2: சரி,
0: இப்போ அந்த தீ பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டைல் கிளாஸ் டைல் வெளியே அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது.
2: சரி,
0: அந்த கிளாஸ் டைல் வந்து மிக அதிகமான வெப்பத்தை தாங்க முடியும். அந்த டைலோட இன்னொரு பயன்பாடு தான் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு. அது முன்னாலே கண்டுபிடிச்ச ராக்கெட்லாம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு நம்ம வீட்டு உபயோக பொருளில் இண்டக்ஷன் ஸ்டவ் கிளாஸ் டாப் அது அவ்வளோ அதிகமான வெப்பத்தை தாங்க முடியும். அதுக்கு கீழே வந்து ஒரு மின் சுருள் மின் கம்பி இருக்கும், மின் வட கம்பி இருக்கும். அதில் மின்சாரம் பாயும் போது அந்த இண்டக்ஷன் மின் தூண்டல்னால மின்காந்த தூண்டல்னால பாத்திரத்திலேயே அதே மாதிரி மெட்டல் அது.
2: சரி,
0: அதில் எடி கரண்ட்டை ஃபார்ம் பண்ணுது. அந்த எடி கரண்ட் வந்து பாத்திரம் தடிமனாக இருந்துச்சுன்னா அதிகமான வெப்பத்தை உருவாக்கும். ஸோ அது வழியாக வெப்பம் வந்து உள்ள சூடாகிற பொருளுக்கு பாத்திரத்துக்கு உள்ளே இருக்க பொருளுக்கு போய் சேருது. ஸோ நம்ம இப்போ கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்கும்போது அந்த ஸ்டவுக்கு தான் நம்ம அறியாமல் அதுக்கு மாற வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கும். ஸோ அதில் அப்படி பயன்படுது. அது மாதிரி நம்ம காரில் ஏர் பேக்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு இதுலையாக மோதிருச்சு, சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஏதாவது மோதிடுச்சுன்னா ஏர் பேக் நம்ம போய் அந்த பெரும்பாலான மரணங்கள் வந்து முன் சீட்டில் இருக்கிறவங்க டேஷ்போர்டில் போய் மோதுறது, இல்லை டிரைவர் சீட்டில் இருக்கவங்க ஸ்டீரிங் வீலில் போய் செஸ்ட் அடிக்கிறது, நெத்தி போய் அடிக்கிறது, இதில் தான் அது ரொம்ப அதிகமான இம்பாக்ட் இருக்கும். ஸோ மைக்ரோ வினாடியில் போய் அது நடந்து முடிஞ்சிடும் ஆக்சிடென்ட்டுங்கிறது. ஸோ இதுக்குள்ளே அந்த ஏர் பேக் என்ன ஆகுதுன்னா அந்த இம்பாக்ட் மேலே முன்னால் ஏதாவது முட்டுதுன்னா அதை உணர்ந்து மெம்ஸ்ன்னு சொல்லுவோம், மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம்னு சொல்லுவோம்.
2: சரி,
0: அதுபடி அந்த பெரிய விஷயத்தோட தாக்கத்தை உணர்ந்து அது செயல்பட்டு வேமா செயல்பட்டு அந்த ஏர் பேக் உள்ளே மடித்து தான் உள்ளே இருக்கும்.
2: சரி,
0: அதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கேஸை பம்ப் பண்ணி சடனாக விரிய வைக்கிறது. எவ்வளோ நேரத்தில்? மைக்ரோ வினாடிக்குள்ள இம்பாக்ட் நடந்து
2: வேகத்திலேயே வந்து அது
0: வேகத்தில் நடந்து நம்ம போய் முன்னால் முட்டுறதுக்குள்ளே ஏர் பேக் விரிஞ்சிடும். ஸோ அது நம்ம வேகம் போய் முட்டி ஜீரோ ஆகிறத அந்த வேகத்தை நேரத்தை வந்து அது அதிகமாக இம்பல்ஸோட தாக்கத்தோட நேரத்தை அது அதிகமாக்குறதுனால பாதிப்பு குறையுது. ஏர் பேக் அடித்தாலுமே வலிக்க தான் செய்யும், ஆனால் பெரிய உயிருக்கு ஆபத்தான அந்த பெரிய ஆபத்து விளைவுகள் எதுவும் இருக்காது.
2: பெரிய காயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க
0: முடியும், உயிரை காப்பாத்துது. ஸோ இப்பெல்லாம் இப்போ 6 ஏர் பேக் இப்பெல்லாம் கம்பல்சரியாக ஆக்கிட்டாங்க அரசு வந்து எல்லா கார்லையும் சேஃப்டி ஃபீச்சர்ல ஏர் பேக் இருக்கணும். ஏன்னா இந்த தாக்கத்தினால தான் பெருசாக வந்து அந்த எதிர வந்த வண்டி வந்து மோதி கூட இருக்காது, ஆனால் அந்த போய் அடிச்சு அந்த சடன் அடிக்கும் போது அதில் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு ஏர் பேக் பயன்படுது. ஏமா நம்ம வீட்டில் பயன்படுத்த இண்டக்ஷன் ஸ்டவ் இதுக்கு நேர் எதிர்மாறா எதிர் இன்னொரு தத்துவத்தில் இயங்குறதா மைக்ரோவேவ் அவன். அதில் பார்த்தீங்கன்னா பாத்திரமே சூடாக இருக்காது, ஆனால் உள்ளே இருக்க ஃபுட்டு சூடாக இருக்கும். இப்போ மைக்ரோவேவ் ஓவனில் நம்ம சமைக்கிற எல்லா பொருளுமே அதில் வாட்டர் கண்டென்ட் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். ட்ரையாக இருக்கிற எதையும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மணி நேரம் வச்சாலும் சூடே ஆகாது. ஒரு மரக்குச்சியத்துக்கு உள்ளே வச்சுட்டீங்க, காஞ்ச குச்சியை வச்சிங்கன்னா அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் சூடாகாது. ஏன்னா இது எப்படி பண்ணால் பாத்திரம் கூட சூடாகாமல் இருக்கும், உள்ளே இருக்க ஃபுட்டு குக்காக இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி இருக்கணும், அதில் அதுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட் இருக்கணும். இல்லை தண்ணி ஊற்றி அதை நம்ம உள்ளே வச்சுருந்தோன்னா தண்ணியில் இருக்க வாட்டர் மூலக்கூறுகளை வந்து போலரைஸ் ஆகி வெளியே இருந்து போகிற அந்த மின்காந்த அலைகள் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இது கொடுக்குற மைக்ரோவேவ் மாதிரியான மின்காந்த அலைகள் அது ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை அந்த வாட்டர் மாலிக்குள்ள திருப்பி திருப்பி விடும். ஸோ அவ்வளோ வேகமாக திருப்பும் போது வெப்பம் உருவாகி நேராக ஃபுட்டு

0: மூளைக்கொக்கம் ஆரம்பிச்சிடும். வேகமாக ஃபுட்டில் இருக்கிற நீர் மூலங்கள் வந்து வேகமாக ஒரு வினாடிக்கு பல லட்சம் தடவை திரும்புறதுனால அது அவ்வளோ வேகமாக ஒன்று திரும்பிச்சு, ஆட்டம் திரும்பிச்சுன்னா வெப்பத்தை உருவாக்குது. இப்போ ஃபுட்டு உள்ளேருந்து குக் ஆகுது. இப்போ பாத்திரம் கூட அந்த அந்த ஹீட்டு தான் பாத்திரத்துக்கு வருவே தவிர, கொஞ்சம் நேரத்தில் தொட்டிங்கன்னா அதில் மைக்ரோவேவ் ஒன்று வைக்கிறது பெரும்பாலும் இந்த கிட்டத்தட்ட இந்த நெகிழித்தன்மை உள்ள இப்போ பிளாஸ்டிக் மாதிரியான பாத்திரங்கள் தான் வைப்பாங்க. ஸோ பாத்திரம் சூடாக இருக்காது, ஆனால் பொருள் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதுவும் இயற்பியல் தான் அங்கே வந்து அதை தன்னோட பங்கை ஆற்றுறது. ஸோ அது மாதிரி நம்ம மொபைல் ஃபோனில் டச் ஸ்க்ரீன்,
1: ஆமாம்,
0: அது நம்ம உடம்பு வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய தன்மை நம்ம உடம்பு இருக்கிறதுனால இது போய் அந்த இடத்த தொடும்போது இண்டியம் டின் ஆக்சைடுங்கிற பூச்சி மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ தொடும்போது அங்கே இருக்க கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்னால இந்த இடத்த தொடுறாங்க அப்படின்ற உள்ள இருக்க ப்ராசஸருக்கு தெரிய வருது. ஸோ அது வந்து ப்ரெஷர்னால இல்லை, அழுத்தத்தினால இல்லை, நம்ம உடம்போட மின் கடத்தும் தன்மையும் அந்த சர்ஃபேஸில் பயன்படுத்திருக்க பொருளோட தேக்கு திறன், மின் தேக்கு திறன் கெப்பாசிட்டன்ஸ் சொல்கிற அந்த இதனாலையும் இது செயல்படுது. இதுவும் இப்போ எவ்வளவோ நம்ம அட்வான்ஸ் ஆகிட்டு பட்டன் ஃபோன் வச்சுட்டு பட்டனில் தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அந்த கீபேடுக்கே இடம் தேவையை கொடுக்க வேண்டியதில்லை. இப்போ மொபைல் ஃபோன் முழு ஸ்க்ரீனுமே ஸ்க்ரீனாக தான் இருக்குது. நம்பர் பேட் வேணும்னா அதிலே கொண்டு வந்துக்கலாம், அங்கங்கே தொட்டு நம்மளால் டயல் பண்ண முடியும், அது எல்லாமே இருக்குது.
2: இந்த விரலால் தொடுறதுக்கு முன்னாடி வந்து அதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ஒரு பென்சில்
0: முன்னாடி
2: அதுவுமே இந்த அடிப்படையில்
0: இருந்து அடிப்படை தான் சார், இதே மாதிரி அடிப்படை தான் உள்ள அங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டை அது கிரியேட் பண்ணுது, அவ்வளோதான்.
2: வேற எந்தெந்த துறையில் வந்து இந்த இயற்பியல் வந்து செயல்படும்?
0: இப்போ மொபைல் ஃபோனை நம்ம எப்படி தொட்டு இயக்குறோங்கிற சொல்கிறோம், அந்த மொபைல் ஃபோன் நம்ம தொடர்பு யாரையாவது கூப்பிடுறோம்னா எப்படி அவங்களுக்கு போய் அந்த தொடர்பு எப்படி போய் கிடைக்குது, நாம் தான் கூப்பிடுறோன்னு அங்கே எப்படி தகவல் போகுது, எப்படி நம்ம பேசுகிற தகவல் எப்படி இங்கேருந்து அங்கே போகுது, நம்ம நினைப்போம் நம்ம பக்கத்தே இருக்கிற ஒருத்தர் கூப்பிடுவோம் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறாருன்னு தகவல் வரும்.
2: ஆமாம், பக்கத்தில் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம் இப்படி வந்து கேட்குது அப்படின்னு
0: நம்ம நினைப்போம், இந்த ஃபோனில் அந்த ஃபோனுக்கு தானே போகணும், இது ஏன் தொடர்பு இல்லைக்கு அப்பால் இருக்கிறாருங்கிறது நம்ம கண்ணு முன்னால் இருக்குன்னு அப்படி இல்லை. நம்ம மொபைல்லேருந்து நமக்கு எந்த சர்வீஸ் ப்ரொவைடர் ஏதோ ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் நம்ம சேர்ந்துருப்போம், நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து நம்ம கால் பண்ணோன்னா நியர்பை செல்ஃபோன் டவர் நம்ம சர்வீஸ் ப்ரொவைடரோட டவருக்கு தான் முதல்ல கால் போகும். அங்கேருந்து மைய கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும் சர்வர் மாதிரி ஒரு இடத்துக்கு, அங்கே போய் நம்ம யார் கூப்பிட்ருக்கோமோ அவர் எந்த மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர், இன்னொரு கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் கூட இருக்கலாம், இல்லை நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடர் அதே இதுக்குள்ளே அவங்களும் இருக்கலாம், அவங்களோட மொபைல் ஃபோன் எங்கே இருக்குங்கிறத அது நோ டைமில் கண்டுபிடிச்சிடும். அவர் நம்ம நண்பர் சென்னையில் இருக்காருன்னு கூப்பிட்டுருப்பா, அவர் அன்னைக்கு பார்த்து பாம்பேக்கோ டெல்லிக்கோ கூட போயிருக்கலாம், ஆனால் உடனே கனெக்ட் ஆகுது. அவர் மொபைல் ஃபோன் அங்கே போயிருக்குங்கிறத அந்த மையத்துக்கு போகும். நம்ம ஒரு மொபைல் ப்ரொவைடருக்கும் நம்ம செல்ஃபோன் டவருக்கு போய் அங்கேருந்து மைய செல்ஃபோன் மையத்துக்கு போய் அங்கேருந்து அவங்களோட மையத்துக்கு போய் அவர் இந்த செல்ஃபோன் டவர் கீழே இருக்காரோ பாம்பேயில் இருக்காரோ டெல்லியில் இருக்கா அந்த டவருக்கு நேராக போயிடும். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா, அவங்க மையம் அதை ஃபாலோ பண்ண அவரோட ஃபோனை அங்கே போய் அவரை உடனே கால் பண்ணிடுது. இதில் ஒரு பொதுவாக நம்ம மொபைல் ஃபோன் ஏன்னா கையில் தூக்கிட்டு போகிறோம் மொபைலாக இருக்கிறதுனால மொபைல் ஃபோன் சொல்கிறேன், செல்ஃபோனுங்கிற பேர் ஏன் வந்துச்சு நிறைய பேர், ஏன்னா யூஸரே செல்லை வச்சுட்டியா செல் எடுத்துக்கிட்டியா
1: ஆமாம்
0: செல்லு கூப்பிடுன்னு சொல்கிறோம், ஆனால் செல்லுங்கிற வார்த்தை ஏன் வந்துச்சு, ஏன்னா அது முழுமையான பேர் வந்து செல்லுலார் ஃபோன். இது எதுக்காக எப்படி வந்தது அப்படின்னா, ஒவ்வொரு தொலைபேசி அந்த டவருமே ஒரு ஹெக்ஸகன் வடிவில் இருக்க ஒரு பகுதியாக தான் அதை செல்லுன்னு சொல்லுவாங்க. கற்பனையான செல் ஒரு தேன்கூட்டில் உள்ள அடை அடை அந்த சாம்பர் சாம்பராக இருக்கும் இல்லையா, தேன் சேர்த்து வச்சுருக்கு அந்த
2: அறைகள்,
0: அந்த அறைகள் அந்த அறை வடிவத்தில் ஒரு ஒரு ஏரியாவை தான் ஒரு செல்ஃபோன் டவர் வந்து கவர் பண்ணும். அந்த அறை வடிவம் ஏன்னா அது வட்ட வட்டமாக இருந்தாலும் சில இடங்கள் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மின் அந்த தொடர்பு இல்லாமல் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சதுரமாக இருந்தாலும் சில இடங்கள் விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வடிவத்தில் ஒரு டவர் கவர் பண்ணுற மாதிரி தான் டவர்கள் அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு டவர் கவர் பண்ணுற அந்த ஏரியாவுக்கு பேர் செல்லுன்னு பேர், அதனால இதுக்கு பேர் செல்ஃபோன் வச்சுருக்கேன். செல் டவர் அப்படின்னா ஒரு டவர் கவர் பண்ணுறது ஒரு செல்லை கவர் பண்ணும், இன்னொரு டவர் நியரில் இன்னொரு செல்லை கவர் பண்ணும், இதுதான் செல்லார் ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். ஸோ அந்த ரீஜனுக்குள்ளே அதோட கவரேஜ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பேசிக்கிட்டே பயணிக்கிறோம், காரில் போகும்போது பேசிக்கிட்டே போகிறோம்னா ஒரு செல்ஃபோன் டவர் இன்னொரு செல்ஃபோன் டவர் போகும்போது இந்த டவர்லேருந்து நம்ம ஃபோன் வந்து அடுத்த டவர் கனெக்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நடுவில் எங்கேயுமே நம்ம தொடர்பு வந்து போகாமல் அந்த அடுத்தடுத்து டவர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதோட அமைப்பு வந்து அந்த செல் நம்ம செல்லுலார் அமைப்புன்னு சொல்கிறது, அதனால தான்
2: கோபுரங்கள் இந்த மாதிரி வந்து
0: அந்த மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைச்சா தான் தொடர்பு விட்டு போகாமல் இருக்கும். அதேமாரி கோபுரங்கள் ஒரு மலைப்பாங்கன இடங்களில் இல்லை மலைமறை பகுதிகளெலாம் நமக்கு சிக்னல் கிடைக்காமல் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கெல்லாம் டவர் நிறுவப்படாமல் ஏன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா அங்கே வச்சிருக்க மாட்டாங்க.
2: அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறப்ப கூட வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் வந்து சரியாக கிடைக்கும்,
0: அதுவும் அந்த பீக் அவர்னு சொல்கிற மாதிரி இடங்கள்லாம் கிடைக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் வரும், இல்லை அந்த முக்கியமான நிகழ்வு தான் நடந்துச்சு எல்லாரும் பரிமாறிக்கிடுவாங்க, அந்த மாதிரி இடங்கள்லையும் அந்த மாதிரி தகராறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: செல்போன் செல்லுலார் ஃபோன் பற்றி சொன்னீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் பற்றி சொல்லுங்க சார்.
0: ஆண்ட்ராய்டு அதெல்லாங்கிறது ஒரு உள்ள இருக்க அந்த மொபைலுக்குள்ள இருக்க டெக்னாலஜி தான் அது, அது சாஃப்ட்வேரு இது எல்லாமே ஆண்ட்ராய்டு கீழே இருக்குது. ஸ்னாப்பிள் அந்த மாதிரியான கம்பெனி கீழே அவங்க வேற ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேரும் அவங்க வேறு எதாவது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறது அதுக்குள்ள

0: குறிப்பிட்ட டெக்னாலஜியை பற்றின விஷயம், அண்ட்ராய்டுங்கிற டெக்னாலஜி பற்றிய வருஷம். ஸோ எப்படி நம்ம தகவல் தொடர்பில் இந்த மாதிரி இயற்பியல் இவ்வளோ பங்கு என்னன்னா, எனக்கு மொபைல் ஃபோன் இல்லாட்டினா நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல, வெளி உலக தொடர்பு இல்லாத மாதிரி ஒரு இது மாதிரி நிலைமை வர்ற மாதிரி நமக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம இன்னொரு அன்றாட வாழ்வில் மருத்துவம்,
1: நிச்சயமாக
0: மருத்துவத்தில் இயற்பியலோட பங்கு மிக மிக மிக மிக அதிகம்.
1: எந்த வகையில் அந்த இயற்பியல் வந்து அங்கே தொடர்பு கொள்ளுது சார்?
0: மருத்துவத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டு டிவைசஸ் நிறையா இருக்குது. இப்போ இன்னைக்கு லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, முன்னாடிலாம் எல்லா சர்ஜரியுமே ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும், இப்போலாம் ஒரு மூணு துளை தான் இருக்கும். சர்ஜரி சாயங்காலமே கூட வீட்டுக்கு போக சொல்லிடுவோம், ஒரு சின்ன ஒரு ஹெரனி ஆப்ரேஷன்னாலும் சரி, இல்லை ஒரு சின்ன அப்பண்டிக்ஸ் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ண வேண்டியது, முதல்ல ஓப்பன் பண்ணால் அதுக்கு க்யூர் ஆகிறதுக்கு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், தையல்
1: ஆகிறதுக்கு நாளுக்கு
0: நாளாகும், பழைய மாதிரி இயக்கத்துக்கு வர்றதுக்கு நாளாகும். எப்படி தான் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டால் நம்ம அந்த இடம் தளர்ந்து தான் போயிருக்கோம், என்றைக்கு நாளும் லைஃப் லாங்காக அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதிகமான மயக்க மருந்து கொடுக்க வேண்டியிருந்திருக்கும் முழு இதுக்கு. இப்போலாம் லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி அங்கே மயக்க மருந்து கொடுத்துட்டு மூணு துளை தான் போடுறாங்க, ஒரு துளை வழியே அந்த இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அந்த கத்திரிக்கோள் மாதிரியான அமைப்பு,

0: புண்ணு ஆறதுக்கே நாளுக்கு
1: நாளாகும், பழைய மாதிரி இயக்கத்துக்கு வர்றதுக்கு நாளாகும். எப்படி தான் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம அந்த இடம் தளர்ந்து தான் போயிருக்கோம். என்றைக்கினாலும் லைஃப் லாங்காக அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதிகமான மயக்க மருந்து கொடுக்க வேண்டியிருந்திருக்கு முழு இதுக்கு. இப்போலாம் லோக்கல் அனஸ்தீசியா மாதிரி அங்கே மயக்க மருந்து கொடுத்துட்டு மூணு துளை தான் போடுறாங்க. ஒரு துளை வழியே அந்த இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கான அந்த கத்திரிக்கோல் மாதிரியான அமைப்பு, இன்னொரு துளை வழியாக கேமரா வித் லைட்டு. ஏன்னா உள்ளே இருக்கிறத ஒரு டிவி ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இது பண்ண போகிறாங்க. உள்ளே இந்த இரத்தம் இதெல்லாம் வருது ஏதாவது வெளியே எடுக்கிறேன்னா அது ஒரு துளை வழியாக அதை வெளியெடுக்க முடியும். ஸோ ரொம்ப சாதாரணமாக மூணு துளையை போட்டு ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டே அதுக்கு பெரிய எக்ஸ்பர்டைஸ் வரும் அந்த டாக்டர் வந்து. ஏன்னா நேராக கண்ணில் பார்த்து கட் பண்ணால் நமக்கு ஒரு கோடு போட்டாலே சாஞ்சிக்கிட்டு போகுது.
2: ஆமாம்,
1: இது ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இப்போ உள்ளே போகிற அந்த கேமரா அந்த லைட்டு உள்ளே வேணும் இல்லையா.
2: ஸோ
1: இது எல்லாமே இயற்பியலோட பங்கு தான். அந்த கேமரா வெளியே அந்த டிவி ஸ்க்ரீனுக்கு அதை கொண்டு வரது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான். அது முழு ஆக எதிரொலிப்பு சொன்னோம் இல்லையா, அது வெளியே ஸ்க்ரீனில் கொண்டு வருது. இதை பார்த்துட்டு சர்ஜன் வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியுது. அன்னைக்கு ஈவினிங்கான மறுநாளும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வேகமாக குணமாகும் காயம், சின்ன சின்ன மூணு துளை தான். இப்போ வேகமாக காயம் குணமாகும், பெரிய ரத்த இழப்பு இல்லாமல், அதிகமான மயக்க மருந்து கொடுக்க தேவையில்லாமல் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து கூட அந்த சர்ஜரியை பண்ண முடியும். ஸோ இதோட இயற்பியலோட பங்கு மிக அதிகம். அதுபோக ரொம்ப இது கூட கொஞ்சம் அட்வான்ஸ்டு இதுன்னு வச்சுக்கலாம். ஸ்டெதஸ்கோப் டாக்டர்கிட்ட போனாலே முதல்ல ஒரு காய்ச்சல் சளி போனாலே வச்சு அதுதான் பார்க்குறாங்க. அதில் ஒரு எலக்ட்ரானிக் பகுதி எதுவுமே கிடையாது, ஒரு தட்டையான முன்னால் டயஃப்ரம் ஒன்று இருக்குது. அதை நம்ம மார்பிலையோ முதுகுலையோ வைக்கும் போது அந்த பின்னால் இருக்க காற்று குழாய் வழியாக ரெண்டு காதுக்கும் வெளிப்புற சத்தங்கள் இல்லாமல் இது வழியாக போய் அந்த சத்தத்தை ஆம்பிளிஃபை பண்ணி அது காதில் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ ரொம்ப சாதாரண ஒரு இயற்பியல். இது துடிக்கிற சத்தமோ இல்லை மூச்சு வாங்கும் போது எடுக்கிற சத்தத்தையோ அந்த டயஃப்ரம் வந்து எடுத்து சின்ன காற்று குழாய் வழியை காது கொண்டு போய் சேர்க்குது. அங்கே இயற்பியல் இருக்கு.
0: அதை வச்சு டாக்டர்ஸ் வந்து என்ன
1: ஒரு சொல்லிட முடியும். ஸோ அது மாதிரி பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க, கையில் ஒரு பட்டையை சுற்றி புஸ் புஸ்குன்னு காற்று அடிப்பாங்க. இப்போலாம் மெஷின்லேயே வந்துருச்சு, அதுவே காற்று ஊது உள்ள ஊது அது நல்லா பெருசானதும் திரும்ப அதை காற்றை கழட்டி விடுவாங்க.
2: ஆமாம்.
1: ஸோ இதில் வச்சுக்கிட்டு ப்ரெஷரை சொல்ல முடியுது. 120-80 மேலே 120 இருக்கணும், கீழே 80 இருக்கணும், சிஸ்டாலிக் டயஸ்டாலிக்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுவும் இயற்பியலோட வேலை தான். ஏன்னா அது போய் உள்ள ரத்த நாளங்களில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை நம்ம காற்று ஊதுறதுனால இது போய் ரத்த நாளத்தை அடைச்சிடும், ரத்தத்தை போகாமல் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணும். திரும்ப அவங்க காற்றை பிடுங்கி விடும் போது ரத்தம் வேகமாக அந்த அடைபட்டு நின்னது அந்த வேகமாக பாய ஆரம்பிக்கும் இல்லையா, அந்நேரம் அவங்க என்ன நம்பர்னு பார்ப்பாங்க எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு. அந்த ப்ரெஷர் இதில் அந்த பழைய முறையிலனாலும் சரி எந்த அந்த மானி இறங்கிக்கிட்டே வரும், சடனாக ரத்தம் பாயிர நேரம் எடுக்கிறது வந்து அது ஒரு மேலெடுக்கு என்னது ரத்த அழுத்த எண் சிஸ்டாலிக். அது
2: சரி.
1: அதுக்கப்புறம் சீராக பாய ஆரம்பிக்கும் போது வர்றது டயஸ்டாலிக். இந்த ரெண்டு ரத்த அழுத்தத்தை வேற எந்த கஷ்டமான முறையும் இல்லாமல் ஈஸியாக ப்ரெஷரை நம்மளால் டாக்டர் பார்க்க முடியும்.
0: அதுலேயுமே ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்குறாங்க.
1: ஸ்டெதஸ்கோப் வச்சு அந்த பாயிர நேரம் சடனாக பாய ஆரம்பிக்கும் போது வர எண்ணை வந்து குறிச்சிக்கிடுவாங்க. அது மேலே இருக்க எண்ணு சீராக பாய ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கும் போது இருக்கு என்ன குறிக்கும் போது அது அந்த டயஸ்டாலிக் ப்ரெஷர்னு சொல்லி. ஸோ நம்மளோட ரத்த அழுத்தத்தை கேட்குறாங்க அவங்க அது ஸ்டெதஸ்கோப் வழியே. அது மாதிரி அந்த நம்ம எல்லார் வீட்லேயும் இருந்தது ஒரு 5 வருடங்கிறப்பனால அந்த கோவிட் பீரியடில் எல்லாருடைய இன்ஃப்ரா எல்லா இடங்களையும் பார்த்தா அந்த துப்பாக்கி மாதிரி கன் வச்சு டெம்பரேச்சர் பார்ப்பாங்க. காய்ச்சல் ஏன்னா தொட்டு பார்க்க முடியாது, கோவிட் இருந்ததுனா பரவி இருந்ததுனால இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர். ஏன்னா உடம்பு வெப்பம் அதிகமாகச்சு நார்மலாக இல்லாமல் அதிகமாகச்சுன்னா வெப்ப அலைகள் உடம்பு வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வந்து அந்த இல்லாமல் இன்ஃப்ராரெட்டாக தான் வெளியேறும். இப்படி கட்புலனாகும் கதிர்கள் சொல்கிற ரெட்லேருந்து வயலட் வரைக்கும் இருக்கிற வண்ணங்கள் போக ரெட்டையும் தாண்டி நீ சிவப்பையும் தாண்டி இருக்கிறது அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ வெப்பமாக இருக்கிற எல்லா பொருளுமே அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடும். ஸோ அந்த இதை தான் அது மெஷர் பண்ணுது, அந்த இன்ஃப்ரா ரெட் கன் மெஷர் பண்ணுது. இன்னொன்று எல்லாருமே ஆக்சிஜன் பார்த்தோம் அந்நேரம், கையில் ஒரு விரலில் மாட்டி ஆள்காட்டி விரலில் மாட்டி ஆக்சிஜன் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு சொல்ல வச்சு அது 98-99 கீழே போச்சுனாலே நமக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தோன்ற மாதிரி ஒரு 93-94 வரைக்கும் அதுக்கு கீழே போகுதுன்னா கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு. அது எப்படி பார்க்குது, ரத்தத்தோட ஆக்சிஜனை எந்த ரத்தத்தையே வெளியே எடுக்காமல் அதில் இருக்க ஆக்சிஜன் அளவை எப்படி நம்மளால்
0: ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதில்
1: என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு அதை கீழே வந்து ரெண்டு சிவப்பு கலர் ஒளி தர்ற பல்ப் மாதிரி இருக்கும்.
0: சரிங்க.
1: அதில் ஒன்றில் சிவப்பு ஒளியே வரும், சிவப்பு நிற ஒளி வரும். இன்னொன்றில் அந்த அகச்சிவப்பு கதிர் வரும். பிளட்டில் ஆக்சிஜன் நல்லா இருந்ததுன்னா அந்த சிவப்பு ஒளியே அது உறிஞ்சிரும்.
2: சரி.
1: இப்போ மேலே டிடெக்டர் இருக்கும், மேலே கீழே வந்து வெளிச்சம் அனுப்புகிற ரெண்டு பல்பு இருக்கும். இப்படி நம்ம ரெண்டு கவி மாதிரி தானே மாட்டுறோம். மேல் பகுதியில் அதை உணர்ற அந்த டிடெக்டர் வச்சுருப்பாங்க. இந்த சிவப்பு ஒளி நல்லா வந்துருச்சு அப்படின்னா ஆக்சிஜன் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நல்லா இதை காட்டும். ஆக்சிஜன் குறையுதுன்னா அந்த அகச்சிவப்பு கதிரை அதை அலோவ் பண்ணும்.
0: ஓ,
1: அகச்சிவப்பு கதிர் அதை ஊடுருவ முடியும், ஆக்சிஜன் குறைந்த பிளட் வழி அதை ஊடுருவ முடியும். அகச்சிவப்பு கதிர் மேலே வருது அப்படின்னா

0: பல்ஸ் ஆக்சிமீட்டருக்கு தெரிஞ்சிடும் ஆக்சிஜன் குறைவாக இருக்குதுன்னு. ஸோ எந்த ரத்தத்தை வெளியெடுக்காமல் அதை வெறும் வச்சு ஒரு மிஷின் வச்சு அளக்காமல் ஈஸியாக இது வழியாக ஒரு ரெண்டு அகச்சிவப்பு கதிர் ஆன சிவப்பு கதிர் அனுப்புகிற பல்பை வச்சு மேல் டிடெக்டரை வச்சு அந்த சின்ன கருவி தான் அது.
1: ஆமாம்,
0: அந்த மானிட்டர் சின்ன மானிட்டர்லேயே எவ்வளோ இருக்குங்கிறத காட்ட முடியுது. ஸோ அங்கேயும் இயற்பியல் வந்து செயல்படுது, நமக்கு பயன்புள்ளதாக இருக்குது. ஸோ மருத்துவத்தில் நம்ம சாதாரணமாக பார்க்குற அந்த கருவிகள், இதுபோக பெரிய பெரிய சிடி ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது, எல்லாமே அங்கே இயற்பியலோட அடிப்படையை வச்சு தான் பெரிய பெரிய கருவிகள் செயல்படுது. அதை வச்சு ஸோ டாக்டருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நண்பன் மாதிரி கூட இருந்து செயல்படுறது இயற்பியல் தான்.
1: நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, உயிரை காப்பாற்றுறதுக்குமே வந்து ஒரு அந்த காரில் நமக்கு இயற்பியல் தேவைப்படுது. அப்புறம் விபத்தில் மாட்டி இந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைனாலுமே அங்கேயுமே அந்த இயற்பியல் தான் பயன்படுது.
0: இயற்பியல் வந்து மறைமுகமாக பின்னால்
1: இருந்து அந்த இயற்பியல் தான் செய்யணும்.
0: இயற்பியல் இது வந்து
1: வேற என்ன
0: சார், சூரியனோட
1: இப்போ நம்ம நிறைய வந்து
0: அன்றாட
1: வாழ்க்கையில் வந்து இயற்பியல் பயன்படுது. ஆனால் நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரியனில் இருந்து கூட வந்து அதுக்குமே இயற்பியலுக்கு எது தொடர்பு உண்டாங்க சார்?
0: கண்டிப்பாக. இப்போ சூரியனில் நம்ம சின்ன கிளாஸில் நம்ம மாணவர்களே படிப்பாங்க,
1: வெளிச்சம் கிடைக்கிது, வெப்பமும் கிடைக்கிறது.
0: ஆமாம், அது இல்லாமல் இருந்தால் பூமியில் வாழ்வே இருக்க முடியாது. நமக்கு பூமியில் அந்த வெளிச்சத்தோட வெப்பம் ரொம்ப முக்கியம். சூரியன்லேருந்து வர கரெக்டாக நமக்கு முந்தின கிரகம் அது ரெண்டாவது கிரகம், நம்ம மூணாவது கிரகம் சூரியன்லேருந்து. ரெண்டாவது கிரகத்துலேயும் லைஃப் இல்லை, நாலாவது கிரகத்துலேயும் லைஃப் இல்லை. சூரியனில் பூமியில் மட்டும் ஏன் இருக்குன்னா சரியான வெப்பம் வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறதுனால. இந்த வெப்பம் வெளிச்சம் அங்கேருந்து வருதுங்கிறது நமக்கு தெரியும், எப்படி வருதுங்கிறதையும் இயற்பியல் சொல்லுது. ஏன்னா இப்போ நிலாவுக்கு கூட நம்ம இதை ராக்கெட் அனுப்பிட்டோம், அங்கே சட்டில் அங்கே ரோவர் இதெல்லாம் அனுப்பி அங்கே நிலாவோட மேற்பரப்பை ஆராய்ஞ்சு அங்கேருந்து தூவல்களை எடுத்துகிட்டு வந்து மனிதனே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் நல்லா என்ன இருக்குது நம்மளால் சொல்ல முடியும், என்ன என்ன விதமான அங்கே அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது, அங்கே தரைப்பரப்பு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் சூரியன் பக்கத்துலேயே போக முடியாது.
1: ஆமாம்,
0: அது மையத்தில் 14 மில்லியன் கெல்வின், 14×10^7 கெல்வின் மையத்தில் வெப்பநிலை, மேலே சர்ஃபேஸில் வெளிப்பரப்பு வெப்பநிலை வந்து 6000 கெல்வின். பக்கத்துலேயே போக முடியாது, எந்த கருவியும் கூட அனுப்ப
1: முடியாது, பார்க்க முடியறது இல்லை,
0: பார்க்க முடியாது. எந்த கருவியும் அங்கே ராக்கெட்டையோ சேட்டலைட்டோ அனுப்பிலாம் அதை நம்மளால ஆராய முடியாது. ஆனாலும் சூரியனில் ஹீலியம் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, நம்ம பாடங்களில் படிக்கிறோம். ஸோ சூரியனுக்கும் போகாமல் அங்கே எதையும் கருவியும் அனுப்பாமல் எப்படி நம்மளால சொல்ல முடியும்னா, இயற்பியலில் இருக்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற ஒரு பாடப்பிரிவு. ஸோ அங்கேருந்து வர வெளிச்சத்தை வச்சு இந்த வெளிச்சத்தில் நிறப்பிரிகை மூலம் என்னென்ன அலைநீளங்கள்லாம் அதில் இருக்குங்கிறத நம்மளால் ஆராய முடியும். அதே மாதிரியான அலைநீளத்தை இங்கே லேபில் நம்ம செஞ்சு பார்த்து இது எந்த எலமெண்ட் எந்த பொருள் அதே அலைநீளத்தை உருவாக்குதுன்னு செஞ்சு பார்த்து ரெண்டையும் மேட்ச் பண்ணோம்னா இந்த இந்த பொருள்லாம் அங்கே இருக்குது நம்மளால் சொல்ல முடியும். அதுபோக இந்த வெப்பத்தில் அங்கே நடக்கிறது அணுக்கரு இணைவுங்கிற ஒரு செயல்பாடு, நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவோம். ஸோ இது அங்கே நடக்குது, இதில் ரெண்டு சிறிய அணுக்கள் இணைந்து பெரிய அணுவாக மாறுது. இது எல்லாத்தையுமே இங்கேருந்தே அந்த வெளிச்சத்தை வச்சு நம்மளால ஆராய்ஞ்சு சொல்ல முடியுது. சூரியன் தான் நமக்கு பக்கத்தில் இருக்க நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு தள்ளி இருக்க நிறைய ஆயிரக்கணக்கான நட்சத்திரத்தோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சூரியனாவது இவ்வளோ வெளிச்சம் தருது, சின்ன ஸ்டார் அது என்ன வெளிச்சம் வரப்போகுது, அதை வச்சே ஸ்டாருகளை அதோட வெப்பநிலையை பொறுத்து எஸ் டைப் ஸ்டார் கே டைப் ஸ்டார்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கிறாங்க.
1: எவ்வளோ தொலைவில்
0: எவ்வளோ தொலைவில் இருக்குங்கிறது மெஷர் பண்ண முடியுது. எல்லாத்தையுமே இயற்பியல், அதை மிச்ச விஞ்ஞானம் அடிப்படை விஞ்ஞானத்தையாவது பொருளை கையில் கொடுத்தா தான் என்ன அதை ஆராய்ச்சி சொல்ல முடியும். இயற்பியலால் பொருளை கையிலேயே வாங்காமலே அங்கேருந்து ஒரு வெளிச்சத்தை வச்சே இந்த பொருளை பற்றின அத்தனை தன்மங்களையும் தன்மைகளையும் நம்மளால் சொல்ல முடியுது. இயற்பியல் அதுக்கு உதவிப்படுது. அதை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பூமி எப்படி உருவாச்சுங்கிற அடிப்படை நமக்கு தெரிய முடியும். இது மாதிரி வேற கிரகம் ஏதாவது இருக்கா, நம்ம அங்கே போய் உயிர் வாழ முடியுமாங்கிறத ஆராய முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. அது இயற்பியல் அதை ரெகுலராக தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பார்க்குறோம், நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்த வீட்டில் அந்த கருவிகள் எல்லாம் இப்போ இல்லை, அதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது, புதிய கருவிகள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இது இயற்பியல் அடிப்படையை வச்சு டெக்னாலஜி சயின்ஸுக்கு அப்புறம் டெக்னாலஜி வரணும், டெக்னாலஜி அதை பயன்படுத்தி புதிய புதிய கருவிகளை கண்டுபிடிக்குது. அப்போ இயற்பியலும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக அது
1: ஆராய்ச்சி வளர்ச்சி மாதிரி வந்து அதுலேயுமே
0: டெவலப் ஆகிட்டே புதிய தத்துவங்கள் வர வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம பார்த்த பிரபஞ்சத்தில் வெறும் 5% தான் நம்ம பார்த்துருக்கோம், எல்லாம் அதை ஆராய்ஞ்சிருக்கோம். 95% இன்னும் மர்மமாக தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் இயற்பியல் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் இன்னும் என்னென்னலாம் ஃப்யூச்சரில் நமக்கு எதை பூமிக்கு ஏதாவது ஒரு மாற்று கிரகம் இன்னொரு இடம் தேவை, இல்லைங்க பாப்புலேஷன் கூடிருச்சு இன்னொரு இடம் தேவைன்னா கூட இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு இயற்பியல் தேவை. அங்கே போய் உருவாடுறதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல என்னென்னலாம் கருவிகள் தேவைப்படும், எல்லாத்தையுமே இயற்பியல் டெய்லியே இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு
1: கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 5% வந்து இவ்வளவு ஆச்சரியங்கள் இவ்வளவு சுவாரஸ்யங்கள்லாம் இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத, இன்னும் கண்டுபிடிக்க பாக்கி இருக்கிற பகுதிகள்லாம் இன்னும் கண்டுபிடிக்கிறப்ப இன்னும் எத்தனையோ விதைகள்
0: புதிய புதிய தகவல் வந்துகிட்டே தான் இருக்குது. இயற்பியல் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அடிப்படை தத்துவங்கள் உருவாகி இருந்தாலும் இப்போ குவாண்டம் இயற்பியலுங்கிற புதிய உலகத்துக்கே போயிட்டாங்க. ஏன்னா அணுக்களுக்கு உள்ளே போனோம்னா இந்த சாதாரண இயற்பியல் கிளாஸ்

0: கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்கிற இந்த பருப்பொருள் இயற்பியல் வந்து அங்கே ஒரு வேலை பார்க்காது. இப்போ குவாண்டம் இயற்பியல், ஸோ அது இன்னும் புதிய கதவுகளை நிறையா திறக்க போகுது. ஸோ விஞ்ஞானம் அதில் இயற்பியல் வந்து மனித குலத்தோட நன்மைக்கும் சரி வளர்ச்சிக்கும் சரி முன்னேற்றத்துக்கும் நிறைய தன்னோட பங்கு ஆற்றிக்கிட்டே இருக்கு.
1: இன்னும் எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் சார் இயற்பியல்?
0: இன்னும் எதிர்காலத்தில் இதே மாதிரி குவாண்டம் இயற்பியல்ங்கிற அந்த விஞ்ஞானம் தான் இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. இன்னைக்கு நம்ம பயன்படுத்திருக்க கணினிகள், கணிப்பொறிகள், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே கிளாசிக்கல் பிசிக்ஸ், கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ் தான். எதிர்காலத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸுங்கிற கான்செப்ட் வந்ததுன்னா அதில் ஹார்ட்வேரும் சரி சாஃப்ட்வேர் எல்லாமே குவாண்டம் கம்ப்யூட்டருக்காகவே வந்ததுன்னா இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டரோட ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அது ஒரு வருடம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டால் அது ஒரு வினாடியில் சால்வ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டரை விட இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்க அத்தனை சூப்பர் கம்ப்யூட்டரையும் சேர்த்தா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் அதோட பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த கம்ப்யூட்டரோட திறனையும் அதோட வேகத்தையும் எவ்வளவு நினைவாற்றல் எவ்வளோ ஸ்டோர் பண்ணுது, எவ்வளவு சிக்கலான புதிரில் விடுவிக்குது, இதெல்லாமே கம்ப்யூட்டரோட திறன் சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே பல மடங்கு அதிகமாக இருக்க போகிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அதுதான், அதை நோக்கி தான் நிறைய ரிசர்ச் நடக்குது. அப்புறம் நானோ இயற்பியல் பொருள்கள் வந்து நானோ சைஸில் 10^-9 மீட்டர் சைஸில் பொருட்கள் போகும்போது அதோட பண்புகள் மாறுது. இப்போ இரும்பு இருக்குன்னா நானோ அயனுக்கு வந்து வேறு ப்ராப்பர்ட்டி இருக்கும், தங்கம் இருக்குன்னா தங்கம் நல்ல பிரைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கிற தங்கம் நானோ தங்கம் ஆகும்போது 25 நானோமீட்டர் தங்கத்துக்கு வேறு கலர் சிவப்பு, 50 நானோமீட்டர் தங்கத்துக்கு வேறு கலர் அப்படிலாம் மாறுது. அதோட மித்த பண்புகளும் மாறுது. பொருட்களுக்கு நிறையா பண்பு இருக்குது, அதோட வெப்பத்தை கடத்தும் திறன், இல்லை மின்சாரத்தை கடத்தும் திறன், அதோட காந்த பண்பு, அதோட ஆப்டிக்கல் பண்பு, இது எல்லாமே நானோ பொருள் ஆகும்போது நார்மஸாக மாறுது. நம்மளால் நம்ப முடியாது. அந்த நானோ உலகம் இப்போ திறந்ததுக்கப்புறம் நிறைய புரட்சிகள் வருது, நிறையா விஷயங்களை நானோவில். ஏன்னா ஒரு கார்பன் நம்ம பொதுவாக அந்த கரித்துண்டு சொல்லுவாங்க கைட்டே உடச்சிடலாம், ஆனால் நானோ கார்பன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டீலை விட 3000 மடங்கு வலிமை கூடதாக இருக்குது, ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு அந்த ஒரு பர்டிகுலர் அளவு கிலோ ஸ்டீலில் இப்போ தாங்குகிற வலிமையை இது ரொம்ப கிராம் கணக்கில் இருக்க நானோ கார்பன் வந்து தாங்க முடியும். இப்போ எப்படி யோசிக்கிறேன்னா, கார் பம்பர் இருக்கலாம் அதை போட்டோன்னா ரெண்டு கார் மோதிக்கிட்டால் கூட முட்டி பின்னால் தான் போகும், ஒன்றுக்குள்ள ஒன்று போய் சொருகாது,
1: சேதமாகாது.
0: ஸோ அப்படி ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, வெயிட்டு கூட முடிய வெயிட்டும் அதிகமாகாமல் ஆனால் அதோட 3000 மடங்கு உறுதித்தன்மை அதிகமாக இருக்கிற நானோ கார்பன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி அதில் நானோவில்
1: நிறைய அதிகமாகிறப்ப எரிபொருள் அதிகமாக
0: வண்டி நகல்றது சிரமப்படும். இது மாதிரி நானோ பொருள் வச்சு மெடிசின்ஸ் மருந்துகள் கண்டுபிடிச்சா, இப்போ பொதுவாக ஒரு தலைவலிக்குதுனால நம்ம இத்தனை கிராம் ஒரு இத்தனை மில்லிகிராம் ஒரு மாத்திரை தான் எடுத்துக்கிறோம். அவள் அந்த தலைவலியை குணமாக்குறதுக்கு அதை விட ரொம்ப கம்மியான 500 மில்லிகிராம் இருக்க ஒரு மாத்திரை எடுக்கிறோன்னா நமக்கு 20 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் கூட தலைவலி குணமாக்க போதும். ஆனால் தலைவலி அந்த சாப்பிட்ற மாத்திரை நம்ம உணவு பாதையில் போய் அது செரிமானமாகி பிளட்டில் கலந்து உடம்பு பூரா தான் போகும். ஏன்னா எங்கே வலிக்குதுன்னு மாத்திரைக்கு தெரியாது, உடம்பு பூரா போகும், தலைவலி இருக்குன்னா அந்த இடத்துலையும் போய் அது குணமாக்குது. ஆனால் நானோ மெடிசின்ஸ் வந்ததுக்கப்புறம் அதில் ஆராய்ச்சிகள் போய்கிட்டு இருக்கு. வந்ததுக்கப்புறம் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி, எந்த பகுதியில் வலி இருக்கோ அங்கே மட்டுமே போய் அந்த மருந்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு நானோ மருந்துகளால் செயல்பட முடியும். அதில் நிறையா ஆராய்ச்சி போயிட்டுருக்கு. ஸோ மருந்து எடுத்துக்க வேணா எல்லா மருந்துக்குமே சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கும், அதிகப்படியாக தான் நம்ம எடுத்தாக வேண்டியிருக்கு. உடல் இலைக்கேற்றப்பல டாக்டர் எழுதி தருவாங்க, அதுவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த நானோ மெடிசன் வந்துருச்சுன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே எடுக்க முடியும், சைட் எஃபெக்டை நல்லாவே குறைக்க முடியும். ஸோ மனிதனோட இன்னும் ஹீலிங் குணமாகிற தன்மை அதிகமாகும். இப்போ நிறைய நானோ பொருள்கள் ஒவ்வொன்றா வர வர, ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரு மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணுறது மாதிரி சிம் எல்லாமே அதில் உள்ள இருக்க பகுதி எல்லாமே நானோ லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேஷன் இருக்கும், வெப்பம் அடைகிறது குறையும், மின்சார தேவை குறையும், அப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக போக முடியும். சரி, நம்ம பார்க்கும் போதே சின்ன வயசில் பார்த்த மொபைல் ஃபோனோட யூசேஜ் கூட இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டோம். நம்ம சின்ன வயசில் இருந்த வாட்ஸ்அப் கால் மாதிரி இன்னொரு இடத்துல வந்து நேரம் பார்த்து பேசுகிறதெல்லாம் இருக்காது. இப்போ அதெல்லாம் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ளே தானே அதெல்லாம் வந்துருக்கு. ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக அது எல்லாத்தையும் கொண்டு போகிறதுக்கு நானோ தொழில்நுட்பம் பயன்படும். நானோ இயற்பியல் அதில் நிறைய ஆராய்ச்சி நடக்குது. ஏன்னா மொபைல் ஃபோனோட பெரும்பகுதியை ஆக்கிரமிக்கிறது அதில் உள்ள இருக்க பேட்டரி தான். இல்லைனா மொபைல் ஃபோன் இன்னும் தின்னாயிரும், இன்னும் தின்னாயிரம் வெயிட்லெஸ் ஆக முடியும். பேட்டரியோட சைஸாக குறைக்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதில் நானோ பொருட்கள் துகள்கள் நிறையா வேலை பார்க்குது. ஏன்னா நமக்கு வந்து பேட்டரி எப்படி இருக்கணும்னா வேகமாக சார்ஜ் ஏறணும், ரொம்ப நாள் நிற்கணும், மெதுவாக சார்ஜ் இறங்கணும், அதுதான் நம்ம பேட்டரி இருக்கணும்னு நினைப்போம். சைஸ் குறைவாக இருந்ததுன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்னு. ஸோ அதாவது சூப்பர் கெப்பாசிட்டர் மாதிரியான பேட்டரிகளை உருவாக்குறதுக்கு நானோ தொழில்நுட்பம் நிறையா இப்போ இயற்பியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நானோ தொழில்நுட்பம் நிறைய வேலை ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு.
1: ரொம்ப ஆச்சரியமான நிறைய தகவல்கள் சொன்னீங்க சார். இப்படிக்கு இயற்பியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஒரு பெரிய ஒரு
0: பெரிய நம்ம
1: போய்கிட்டே தான் இருக்குது.
0: இன்றைக்கி பார்த்ததே ஒரு சிறு துளி தான் பார்த்துருக்கோம்,
1: துளி தான் பார்த்துருக்குறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாத துறையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அன்றாட வாழ்க்கையில் இருக்குது, மருத்துவத்துறையில் இருக்குது, நம்ம உடலில் இருக்குது, பிரபஞ்சத்தில் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து நீக்கமர நிறைந்த ஒரு இதாக
0: புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்க இயற்பியலோட அடிப்படை ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ இதே இயற்பியல் ஒரு கஷ்டமான

0: ஒன்று நினைக்காம மாணவர்களும் அதை இன்னும் நிறைய பேர் அதில் படிக்க வந்தாங்கன்னா எதிர்காலத்தில் நல்ல இயற்பையாளராக நம்ம கிடைப்பாங்க. இன்னைக்கு அது பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்னு ஒதுக்குனாங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் கிடைக்கிறது கூட சிரமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இயற்பியல் வந்து எல்லோரும் நம்ம அறியாமலே டெய்லி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். அதை தெரிஞ்சு பண்ணும்போது மனித குலத்துக்கு பெரிய நன்மையாக அது போய் முடியும்.
1: ரொம்ப நன்றிங்க சார். இயற்பியல் பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அதோட வந்து இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்குமே வந்து இயற்பியலோட ஒரு புரிதல் இருக்கணும், அதோட அவசியம் அதோட முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிட்டு அதையும் படிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றி.
2: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை இப்படிக்கு இயற்பியல் விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி இயற்பியல் துறை பேராசிரியர் முனைவர் என் பிருத்திவிக்குமரன் அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டோம். உடன் உரையாடினார் LNG ரவிசங்கர்.

கேட்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸின் காற்றலைகளில். இனி தொடர்ந்து நேயர்கள் கேட்கவிருப்பது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேயர்களினை கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோகுரல்களில் ஜல்லிக்கட்டு திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கும் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு இணைந்திருப்பது நட்சத்திர கீதங்கள். இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் அதிசய பெண் திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் வைஜெயந்தி மாலா அவர்களுடைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில் உலாவர காத்திருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் மதுரை வானொலியோடு.

நிறைவு பெறுகிறது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இனி நாம் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம் நேயர்களே. நாளை காலை 5:45 நமது நிகழ்ச்சிகள் தொடங்கும். நாளொரு குரலோடு நிகழ்ச்சிகள் தொடங்கும். காலை 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவரிய சதீஷ்குமார் அவர்கள். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். அதனைத் தொடர்ந்து 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண்மை அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி தரும் தகவல்கள் கேட்கவிருக்கிறோம் நேர்களே. காலை 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:00 அறிவோம் 1000 கேட்கலாம் நேர்களே. அதனைத் தொடர்ந்து 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக காலை 7:25 நலமாய்வாள சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகின்றார் ஜி கீதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 மதுரை தென்றல், 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரை தென்றல் கேட்கலாம், 8:45 மதுரை தென்றல். காலை 9:00 அரங்கிசை கேட்கவிருக்கிறோம் சென்னை அஞ்சலாக டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் பாட்டு, மேலகாவேரி கே தியாகராஜன் வயலின், பி குரு ராகவேந்திரா மிருதங்கம் கேட்கலாம் நேயர்களே. 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 இசை மேடை விஷால் ஆர் பரசுராம் வீணை கேட்க நேர்களே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து 1:10 எண்ணுயிர் தோழி வாங்க பேசலாம், கனவும் கடின உழைப்பும் பெண் தொழில் முனைவோர் ரேணுகா செந்தில் அவர் செந்தில்வேல் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு. அதனைத் தொடர்ந்து இதில் சமையலின் சுவை கூடட்டும் தக்காளி பற்றிய தகவல்கள். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக அழகின் அழகே, இதில் முகச்சுருக்கம் குறித்த குறிப்பு வழங்குகிறார் அழகு கலை நிபுணர் கே விஜயலட்சுமி அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் நீச்சல் விளையாட்டு வீரர் ஹெச் சுதர்சன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கவிருக்கிறோம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5:27 மாலை ஒளிபரப்பில் குரலமுதத்தோடு நிகழ்ச்சி தொடங்கும். 5:30 மதுரை தென்றல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கவிருக்கிறோம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள் உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள் கேட்கவிருக்கிறோம். 7:00 மதுரை தென்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவரையும் அனுராதா சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி கேட்கவிருக்கிறோம். இரவு 7:30 மண்ணும் மணியும் இதில் நாய் வளர்ப்பு குறித்து விருதுநகர் ராஜபாளையம் விவசாயி என் அசோக்குமார் பங்கேற்கும் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் தகவல், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை நிறைவாக விடைபெறும். இவை அனைத்தும் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. இதில் தூய்மையின் சிறப்பு பற்றி தகவல் வழங்குகிறார் எம் பிரியங்கா. தொடர்ந்து இந்தியாவும் அதன் அணு ஆயுத சோதனையும் பற்றி தகவல்கள் வழங்குகிறார் ஆர் லட்சுமி பிரியா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாம் கேட்கவிருப்பது 8:40

5 மதுரை தென்றல் இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 அரங்கிசை கேட்கவிருக்கிறோம். சென்னை அஞ்சலாக டாக்டர் ஆர் எஸ் ஜெயலட்சுமி வீணை, ஆர் ஸ்ரீகணேஷ் மிருதங்கம், மடிப்பாக்கம் ஏ முரளி கதம். அதனைத் தொடர்ந்து இரவு 10 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2020 குறித்த தினசரி முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அரங்கிசை கேட்கலாம் நேர்களே. இரவு 10:45 நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். முன்னிரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 நமது ஒளிபரப்பு. இனிதே நிறைவு பெறும் நேர்களே. இனி நாம் கேட்கவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.